0: மஸ்கஸில் உள்ள ஹோட்டலில் நேற்று திடீரென குண்டு வெடித்ததில் 9 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேற்காசிய நாடான சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் நீதிமன்றம் அருகே ஒரு ஹோட்டல் உள்ளது. நேற்று நீதிமன்றத்துக்கு வந்த ஏராளமான வக்கீல்கள் அந்த ஹோட்டலில் அமர்ந்திருந்தனர். அப்போது திடீரென குண்டு வெடித்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தார்கள். குண்டு வெடித்ததில் 9 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களது உடல் பாகங்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன என்றும் 20 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த பற்றி அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த பாதுகாப்பு படையினர் அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தாக்குதல் குறித்து விசாரணைகளை நடத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. நேரம் 8:01.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளர் காவு வண்டி முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால விவரங்கள் அல்லது பிற தரவுகளை வெளியிடக்கூடாது என்று இந்திய பதிவாளர் நாயகம் உத்தரவிட்டிருக்கின்றார். கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு நடைபெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: CMR தமிழ் HD 101.3.
0: நேரம் 8:03. நேர்கள் CMR தமிழ் HD-யின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியில் முதலாவது வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நில் பல் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான் நேர்களே. குரோஷியா என்ற நாட்டுக்கும் போர்த்துக்கல் என்ற நாட்டுக்கும் இடையில் 84வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி, 2026 84வது போட்டி இப்போது டொரண்டோவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை ஒட்டி தான் இந்த வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இதில் குரோஷியா என்ற நாடு மிக அண்மையில் உருவான ஒரு புதிய நாடு. இந்த நாடு அண்மையில் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது, 1991 சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. எந்த நாட்டிலிருந்து இந்த குரோஷியா என்ற நாடு உருவானது, பழம்பெருமை வாய்ந்த ஒரு நாட்டிலிருந்து உருவானது, அந்த நாடு எது, எந்த நாட்டிலிருந்து தேசிய எழுச்சி பெற்று விடுதலை கோரி அந்த நாட்டின் ஒரு மாநிலமாக இருந்தது, பின்னர் தான் தனியாக பிரிந்து செல்லப் போகிறேன் என்று அந்த மாநிலம் சார்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்து தனி நாடாக பிரிந்து வந்தது. எந்த நாட்டிடமிருந்து இது பிரிந்து வந்தது? ஒன்று ரஷ்யா, 2வது செக்கோஸ்லோவாக்கியா, 3வது யூகோஸ்லாவியா. எந்த நாட்டிலிருந்து இந்த குரோஷியா என்ற நாடு பிரிந்து வந்தது? பொதுவாக இந்த சந்தர்ப்பங்களில் தான் அந்த நாடுகளது பழம் பெருமைகளை, அந்த நாட்டின் உருவாக்கங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேச முடியும் என்ற வகையில் இந்த வினாவுடன் இணைந்திருந்தோம். போர்த்துக்கல் பற்றி எல்லோருக்கும் தெரியும், போர்த்துக்கல் ஒரு பழம்பெருமை வாய்ந்த நாடு. அது மட்டுமல்ல, நாடுகான் பயணங்களில் முன்னோடியாக இருந்தார் போர்த்துக்கல். போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று வரலாறு பெயர் சொல்லும். இந்த குரோஷியா என்ற நாடு எந்த நாட்டிலிருந்து உதயமானது? 3 விடை: ரஷ்யா, செக்கோஸ்லோவாக்கியா, யூகோஸ்லாவியா. அலையுங்கள், பார்க்கலாம். 4164 4462 2. ரமேஷ் விருப்பத்தில் இந்த பாடல்.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 8:11 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நீள்பதில் சொல் நிகழ்ச்சி. நீள்பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவது வினாவுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களே, அந்த வினாவை மீண்டும் தருவோம். இந்த விளம்பரங்களை பார்த்து கொண்டு வினாக்களுடன் இணைந்திருப்போம்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். என்னவென்றால், தற்போது போர்த்துக்கலுடன் விளையாடி வருகின்ற குரோஷியா என்ற நாடு ஒரு நாட்டிலிருந்து பிரிந்து சென்ற நாடு, ஒரு நாட்டின் ஒரு மாநிலமாக இருந்து பின்னர் பிரிந்து சென்று இன்று தனி நாடாக உருவெடுத்திருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், எந்த நாட்டிலிருந்து குரோஷியா என்ற நாடு உருவானது? ஒன்று ரஷ்யா அல்லது சோவியத் ஒன்றியம், இரண்டாவது செக்கோஸ்லோவாக்கியா, மூன்றாவது ஜூக்கோஸ்லாவியா. இப்போது விடைகளுடன் இணைந்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: முதல் பிரிஞ்ச மூணு நாடுகள்ல குரோஷியா உண்டு.
0: ஏழு நாடு அல்லாத தவறு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: சரியான முறையில் ஒரு தனியான இயக்கத்தோங்க அதுவரை சண்டை தானே எல்லாம். அங்கே அது அந்த அங்கே உள்ள நீங்க சொல்லுவீங்க தானே, அங்கே அங்கே உள்ள சிறுபான்மையமா இருந்த செர்பியா தாக்கோ அதாவது அது அந்த பிரச்சனை. ஓ நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். யார் அது? வணக்கம்.
3: வணக்கம்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
3: ஒரு குரோஷியா.
0: ஜெர்மனி
3: தான் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணினது.

0: குளத்துக்கு எதிராக உங்களோட கேள்வியிலே அவை கோபம் வந்துடுது.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். தயவுசெய்து விடை சொன்ன நேர்கள் அழைப்பில் நிற்க வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவமார்.
1: தேவமார் சொல்லுங்கள்.
2: யுகோஸ்லாவியால இருந்து பிரிந்தான்.
1: யுகோஸ்லாவியா. நன்றி
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நான் ஜெயா நோர்வேல இருந்து. எப்படி நல்லமா இருக்கீங்களா?
1: ஓ நலம் ஜெயா. நீங்கள் எப்படி?
3: சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இங்கே நாங்கள் நல்ல சுகமாக இருந்தோம். நல்ல மழை எங்களுக்கு.
1: வணக்கம்.
4: யா யுகோஸ்லாவியா தான். அதாலதான் முதன் முதலா யூரோப்புக்கு ஜம்ப் பண்ண வந்தது பிழைச்சு போயிட்டு. திருப்பி ரஷ்யாவுக்கு போய் அங்க ஒரு அஞ்சு ஏழு நாள் நின்று புற திருப்பி ஸ்ரீலங்கா போய் புற திருப்பி வந்தது.
1: நீங்கள் உங்கள் சொந்த கதை. சோக கதை.
4: சொந்த கதை. சொந்த கதை. சோக கதை.
1: சரி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் யாசன். கோதாஸ்
1: கோதாஸ் வணக்கம்.
5: தலாலி கேம்புக்கு சென்று கோட்ட மாதிரி போட்டு வச்சுக்கிறீர்கள். உள்ள ஃப்ரேவே வச்சுக்க முடியும். நீங்களே ஆரம்பத்திலே அந்த பேச்சபடி சொல்லிக்கே சொல்லிக்கிட்டீங்க. யுகோஸ்லாவியாவில இருந்து பிரிந்த நாடன்.
1: நீங்கள் வடிவா கேட்டு வைப்பீங்க எல்லாமே.
5: நான் நீங்க சொன்ன அது காலத்துல இருக்கும் போவாது.
1: பாடம் எடுத்துப்படுத்தானே கேள்வி கேட்கறது.
5: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் சிவானந்தன்.
1: சொல்லுங்க சிவானந்தன்.
6: யுகோஸ்லாவியா.
1: யுகோஸ்லாவியா. நன்றி நன்றி
6: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்க.
7: இது வந்து யுகோஸ்லாவியா தான். அங்கிருந்து கேட்டா திருச்சி கொடுத்துருவாங்க. நம்மள உரிமை பறிச்சுட்டு நம்மள அடிச்சு காட்டா கேட்க மாட்டாங்க. காதல் வாங்க மாட்டாங்க.
1: சரியா சொன்னீங்க.
7: ஆமா இதுதான் அங்கேயும் இங்கேயும் உள்ள வித்தியாசம். நன்றி வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
8: வணக்கம் மாசன். தோன்மை சந்திரன். அப்படி இருக்கீங்க
1: சந்திரன். நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
8: ஓ நலம் நலம். இது கோயில்ல புக்க வண்டியில் அவங்களோட லைன நிக்கிறவங்கள. ஓ அதனால அங்கங்களுக்கு அதை மாறு இடையில போயிடலாமல்லோ. இது மறுமுறை வந்து யுகோஸ்லாவியா. அடுத்த ஒரே ஒரு கேள்வி. நேற்றான அந்த பெனால்டி அது சரியா? நீங்க கவலை பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா
1: இல்லை? இது இது இப்போ உலகக்கண்ண கால்பந்தாட்ட போட்டியில் கன விஷயங்கள் கேள்விக்குரியதாக இருக்குது. ஆனால் விஏஆர்ன்னு சொல்லி ஃபிஃபா விளக்கம் சொல்லுது. எல்லாம் எல்லாம் நிறைய விஷயங்கள். இப்போ ஜெர்மனி அடித்த கோல் கூட இன்றைக்கும் சர்ச்சையாக தான் இருக்குது. அதை கோலாகி இருக்கலாம், கோல் கொடுத்துருக்கலாம் என்றெல்லாம் சர்ச்சை இடம்பெற்ற வண்ணம் இருக்குது. ஆனால் ஃபிஃபா புது ரூல்ஸ்ன்னு சொல்லுது அது. பொறுத்திருந்து பார்ப்போம். விளக்கம் கொடுத்து கொண்டிருக்குது. ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. பார்ப்போம். நன்றி
8: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன். நான் மொரின்.
1: மொரின் சொல்லுங்க.
9: பதில் வந்து யுகோஸ்லாவியா.
1: நன்றி
9: நன்றி.
1: ஆமாம், யுகோஸ்லாவியா என்பதுதான் மிகச்சரியான விடை. யுகோஸ்லாவியா என்ற நாடு 1991 பலவேறு சுதந்திர நாடுகளாக பிரிய தொடங்கியது. குறிப்பாக எவ்வாறு சோவியத் ஒன்றியம் 15 குடியரசுகளாக சிதைந்து பிரிந்து சென்றதோ அவ்வாறு யுகோஸ்லாவியாவும் அந்தந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிராந்தியங்கள் தனி நாடுகளாக தாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். போராட்டம் என்றால் ஆயுத போராட்டம் அல்ல. ஒரு கோரிக்கையை வைத்து சுதந்திர பிரகடனங்களை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அவை பல்வேறு விதமான நாடுகளாக மெல்ல மெல்ல பிரிவடைந்து சுதந்திர நாடுகளாக தம்மை மாற்றிக்கொண்டன.

0: குறிப்பாக போஸ்னியா ஹெர்சகோவினா, குரேஷியா, மெசிடோனியா, மொண்டினிக்ரோ, சேர்பியா, சுலோவேனியா என்ற ஆறு பிரதான நாடுகளாக இவை பிரிந்து சென்றன. போஸ்னியா ஹெர்சகோவினா, குரோசியா, மெசிடோனியா, மொண்டினிக்ரோ, சேர்பியா, சுலோவேனியா என்ற ஆறு பிரதான பகுதிகளாக இவை பிரிந்து சென்றன. இவ்வாறு பிரிந்து சென்று 2008 ஆம் ஆண்டளவில் கொசோவா என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய தேசம் சேர்பியாவிலிருந்து தான் அதை பிரிந்து செல்லப் போகின்றேன் என்று சொல்லி சேர்பியாவுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு முறுகல் காரணமாக 2008 கொசோவா பிரிந்து சென்றது. ஆரம்பத்தில் யூகோஸ்லாவியாவிலிருந்து 6 பிராந்தியங்களாக அந்த நாடு பிரிந்தது. போஸ்னியா ஹெர்சகோவினா, குரோசியா, மெசிடோனியா, மோண்டினிக்ரோ, சேர்பியா, ஸ்லோவேனியா. பின்னர் 2008 அளவில் சேர்பியாவிடமிருந்து ஒரு சின்ன முறுகல் காரணமாக கொசோவா என்ற பிராந்தியம், அது கொசோவா என்பது பொதுவாக ஒரு நிலத்தால் சூழப்பட்ட சிறிய நாடாக சொல்லப்படும். இந்த நாடு சேர்பியாவிலிருந்து பிற்காலத்தில் உதயமான நாடாக சொல்லப்படும். யூகோஸ்லாவியா என்ற மிகப்பெரிய நாடு மிக நீண்ட காலமாக முதலாம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் உருவான ஒரு நாடு. மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தது. யூகோஸ்லாவிய சாம்ராஜ்யம் என்று அதை சொல்வார்கள். முதலாம் உலக மகாயுத்தத்தின் போது பல நாடுகள் உருவாகின. 1918 ஆம் ஆண்டு இந்த நாடு புதிதாக தோற்றம் பெறுகிறது. பால்கன் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்த நாடு உருவாகின்றது. அவ்வாறு உருவாகிய போதிலும் 1992 ஆம் ஆண்டு இந்த நாடு முற்றுமுழுதாக பல பிராந்தியங்களாக பிரிந்து சென்று உடைந்து சென்று புதிய பல நாடுகள் தோற்றம் பெறுகின்றன. அந்த வரிசையில்தான் இந்த குரோஷியா என்ற நாடும் உருவானது. அந்த குரோஷியா என்ற நாட்டுக்கும் போர்த்துக்கல் என்ற நாட்டுக்கும் இடையில்தான் தற்போது மிக கடும் போட்டியாக இந்த உதயபந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது குரோஷியா 1 கோலுடன் முன்னணி வகிக்கின்றது. தனது 53வது நிமிடத்தில் கோலை பெற்றிருக்கின்றது குரோஷியா அணி. போர்த்துக்கல் அணி 0 என்ற நிலையில் இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுவாகவே உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் குரோஷியா அணி ஒவ்வொரு போட்டிகளிலுமே ஒரு முத்திரை பதிக்கின்ற அணியாக இருக்கின்றது.
1: CMR தமிழ் FM

0: ஆமாம், ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். போர்த்துக்கல் மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் மிக மிக வலுவான போட்டியாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவான் பெற்ற ஒரு கோலுடன் இப்போது குரோஷியா அணி முன்னணி வகிக்கின்றது. குரோஷியா அணி 2018-2022 1998 ஆகிய ஆண்டுகளில் ஒரு முத்திரை பதித்த அணியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குரோஷியா அணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னவென்றால், அந்த அணி ஒரு டீம் பேக் என்று சொல்வார்கள், குழுவாக விளையாடக்கூடிய அணி என்ற வகையில் இப்போது பலம் பொருந்திய மிக பிரபலம் பெற்ற போர்த்துக்கல் அணியுடன் மோதிக்கொண்டிருக்கின்றது. நேரம் 8:26, நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: பொதுவாக இந்த யூகோஸ்லாவியா, குரோசியா, சேர்பியா இப்படி இருக்கக்கூடிய நாடுகள், செக் குடியரசு, சிலவா குடியரசு இப்படி இந்த இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம், மூண்டினீக்ரோ, மெசிடோனியா, சேர்பியா, ஸ்லோவேனியா, கொசோவோ, பொஸ்னியா இவற்றையெல்லாம் பொதுவாக பால்கன் நாடுகள் என்று அழைப்பார்கள். பால்கன் நாடுகள் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். அதேபோல் உலகத்தில் ஐபீரியன் நாடுகள், ஐபீரியன் நாடுகள் என்று இரண்டு நாடுகள் சொல்லப்படும். ஐபீரியன் கண்ட்ரீஸ் என்று அவை அழைக்கப்படும். ஐபீரியன் கண்ட்ரீஸ் என்று அவை சொல்லப்படுகின்றன. இப்படி ஐபீரியன் கண்ட்ரீஸ் என்று அழைக்கப்படுகின்ற பொதுவாக இந்த உலகத்தில் நல்ல வாசிப்பாளர்கள், நல்ல வாசிப்பு தன்மை கொண்டவர்கள் இந்த ஐபீரியன் பற்றி அதிகம் பேசுவார்கள். ஐபிஇஆர்ஐஏஎன் நேர்கள் தேடுதலுக்காக சொல்கின்றேன். ஐபிஇஆர்ஐஏஎன் ஐபீரியன் பெனின்சுலா, ஐபீரியன் தீபகற்பம் என்று சொல்லப்படும். இந்த ஐபீரியன் தீபகற்பம் என்பதன் கீழ் அடங்குகின்ற இரண்டு நாடுகள் அவை. ஐபீரியன் தீபகற்பம் என்பதன் கீழ் அடங்குகின்ற இரண்டு நாடுகள் அவை. ஒன்று நோர்வே, ஸ்வீடன். இரண்டு போர்த்துக்கல், ஸ்பெயின். மூன்றாவது பிரான்ஸ், இங்கிலாந்து. மீண்டும் ஒருமுறை, ஐபீரியன் தீபகற்பம் என்பதன் கீழ் அடங்குகின்ற நாடுகள் அவை. ஒன்று நோர்வே, ஸ்வீடன். இரண்டாவது போர்த்துக்கல், ஸ்பெயின். மூன்றாவது பிரான்ஸ், இங்கிலாந்து. அலையுங்கள் பார்க்கலாம். 416-644-6222 ஐபீரியன் தீபகற்பம் என்பதன் கீழ் அடங்குகின்ற நாடுகள் அவை. இதுதான் கேள்வி. அலையுங்கள் நேர்களே, தயங்காதீர்கள், அலையுங்கள். 416-644-6222
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க், ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: அவன் நேர்களை பொழுது போர்த்துக்கல் மற்றும் குரோஷியா அணிக்கு எதிராக இன்னொரு கோலை அவர்களது பங்குக்கு போட்டிருக்கின்றார்கள். குரோஷியா ஒரு கோலை 53rd நிமிடத்தில் செலுத்தியிருந்தது. இப்பொழுது 68rd நிமிடத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு மிக அபாரமான ஒரு கோலை வழங்கியிருக்கின்றார். கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் கணக்கிலும் இப்போது கோல்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. மெஸ்ஸிக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் இடையில் கோல் மலைகளில் போட்டி நிலவுகின்ற வேளையில் இப்போது தனது பங்கிற்கு ஒரு கணக்கை உயர்த்தியிருக்கின்றார். இப்பொழுது 78rd மணிப்பொழுது ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 78rd நிமிட ஆட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் குரோஷியா போர்த்துக்கல் ஆகியன 1-1 என்ற கோல் கணக்கில் இப்பொழுது சமநிலை ஆட்டத்தில் இருக்கின்றன. நேரம் 8:39. நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன். இந்த வேளையில் நாங்கள் ஐபீரியன் தீபகற்ப நாடுகள் பற்றி கேள்வி கேட்டிருந்தோம். ஐபீரியன் தீபகற்பம் என்பதன் கீழ் அடங்குகின்ற நாடுகள் அவை. 3 விடைகள் தந்தோம். 1 நோர்வே சுவீடன், 2 போர்த்துக்கல் ஸ்பெயின், 3 பிரான்ஸ் இங்கிலாந்து. இப்போது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் பாசன், பஞ்சாயத்து பேசணும்.
0: வாங்க பஞ்சாயத்.
1: ஐபீரியன் இதுக்குள்ள வர்றது ஸ்பெயினும் போர்த்துக்கலும். அது அதான் இந்த பகுதி. இது நான் அறிஞ்சு கொண்டது 15-16 நூற்றாண்டு வரை அது அரேபியர்கள் ஆட்சிக்குள்ள இருந்த வழியால தான் நம்ம ஐரோப்பாவில் இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் பரவி இருக்கு. ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது. மற்றது இப்ப இந்த மெச்சப்படி சொன்னீங்க, முழுக்க முழுக்க இது போர்த்துகளுக்கு நியாயமான. இப்ப நான் பார்த்த அளவில் 10 மேற்பட்ட வாய்ப்புகள் வந்தது. கடைசியா இப்ப பெனால்டி ரவுண்ட் அடிச்சிருக்கிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
2: வணக்கம் வின்சன்.
0: வின்சன் சொல்லுங்க.
2: ஸ்பெயின் போர்த்துகல்.
0: ஸ்பெயின் போர்த்துகல்.
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
3: ஸ்பெயினும் போர்த்துகலும்.
0: நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். யார் பாவியல்? வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். அதோமார்
0: சொல்லுங்கள்.
4: வணக்கம் அதோமார்
0: சொல்லுங்கள். தேவகுமார்.
4: ஸ்பெயினும் போர்த்துகலும் தான் நடத்துல. ஸ்பெயின் போர்த்துகல்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வாசன் கோதா
0: சொல்லுங்கள்.
5: ஆமா, இது ஸ்பெயினும் போர்த்துகலும்
0: தான். ஸ்பெயின் போர்த்துகல் என்ன?
5: ஆமாம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் தேவதாஸ் கேட்கிறேன்.
0: ஓ தேவதாஸ் வாங்க. வணக்கம்.
6: இது ஐபீரியன் பெனிசுலாண்டு சொல்லிடும். இது ஸ்பெயினும் போர்த்துகலும் தான் ரெண்டு நாட்டையும் தான் சேர்த்து சொல்லுவது.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில்
6: நன்றி நன்றி. தேங்க்ஸ்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன். இது ஸ்பெயினும் போர்த்துகலும்.
0: ஸ்பெயின் போர்த்துகல் என்ன? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசன். ரமேஷந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்கள்.
8: ஓ, நீங்கள் அந்த முதலாவது அந்த ஜோஸ்லாவியான்னு சொன்னீங்களே, அதாவது டென்னிஸ் இல்ல மிகவும் பிரசித்தி வாய்ந்த மோனிகா சீரஸ் வந்து ஜோஸ்லாவியா அவங்க தின்னலை கத்திக்கு குத்து உழுந்து. சரி, இதுக்கு இப்போ போர்த்துகலும் ஸ்பெயினும் தான்.
0: போர்த்துகல் ஸ்பெயின். நன்றி சந்திரன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் நாந்தியா.
0: யா சொல்லுங்க.
9: ஸ்பெயினும் போர்த்துகலும் தான். மற்ற நீங்க சொன்ன நாடும் ஒன்று இருக்குல்ல வேற. என்னோட இது வந்து நோர்வே ஸ்வீடன்ல வந்து ஸ்காண்டினேவிய நாடு. நன்றி நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வைக்கின்றேன்.
0: சொல்லுங்கள்.
10: இது போர்த்துகலும் ஸ்பெயினும் போர்த்துகலும் தான். ஆமா.
0: நன்றி
10: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன். நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
11: ஸ்பெயின் போர்த்துகல்.
0: நன்றி மொரின்.
11: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் ரமேஷ். இது ஸ்பெயினும் போர்த்துகல்.
0: நன்றி ரமேஷ்.
12: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் வாசன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
13: டொன்மியஸ்ரீ பேசுகிறேன்.
0: ஓ, டொன்மியஸ்ரீ, உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ரிங் சத்தம் ஒன்று வரும், உங்களை இணைக்கேக்க உங்களோட ஃபோன்லேயே ஒரு சத்தம் வரும், அப்போ உங்களுக்கு தான் அது வருமே, நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீர்கள்.
13: ஆ, ஓகே ஓகே வாசன், தேங்க்யூ, நன்றி.
0: ம், உங்களுக்கு முதலும் உங்களை இணைச்சினா நீங்கள் கதை கேட்டு சொல்லுங்கள்.
13: ஆ, ஓம் ஓம் ஓம், ஓகே. இது போர்த்துகல் ஸ்பெயின் தான், ஐயம் இல்லை.
0: ம், சரி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைப்போம். வணக்கம்.
14: வணக்கம் பாசன். நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
14: இது வந்து ஸ்பெயின் போர்த்துகல்.
0: என்ன கோல் மலை பொழிஞ்சாப்புறதான் வந்துடுற அங்கே
14: இருக்கிறீங்களா?
0: சரி, நன்றி. ஆமா, இது போர்த்துகல் ஸ்பெயின் என்பது மிக சரியான விடை. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். பொதுவாக ஐபீரியன் தீபகற்பம், ஐபீரியன் பெனின்சுலா என்றெல்லாம் இதற்கு பெயர் கொடுப்பார்கள். இந்த ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளிலும் இவ்வாறான நாடுகளுக்கு ஒவ்வொரு சிறிய பெயர்கள் வழங்கப்படும். அந்த நாடுகள் இணைந்திருக்கின்றன. தீபகற்பம் என்பது மூன்று பக்கமும் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலத்துடன் தொடர்புடைய பகுதி, பொதுவாக தீபகற்பம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த ஐபீரியன் பெனின்சுலா என்பதன் கீழ் இருக்கக்கூடிய நாடுகள் பொதுவாக போர்த்துக்கல், ஸ்பெயின், ஒரு குறிய சிறிய தீவு, இரண்டு நாடுகள் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் அவற்றை பெரிதாக பேசுவதில்லை. அந்த ஜெயாதத்தான் சொன்ன அண்டோரா என்ற ஒரு சிறிய நாடு, ஜிப்ரால்டர் என்றொரு சிறிய தீவு. உங்களுக்கு தெரியும், மொரோக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் ஒரு மத்தியதரை கடலையும் அட்லாண்டிக் கடலையும் இணைக்கின்ற ஒரு நீரிணை இருக்கின்றது, ஜிப்ரால்டார் தொடுகடல். இந்த ஜிப்ரால்டார் தொடுகடல் சாதாரண தொடுகடல் அல்ல. எப்படி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பாக்கு நீரிணை ஊடாக அதிகளவு கப்பல், படகு, கள்ளத்தோணி போக்குவரத்துக்கள் எல்லாம் இருக்கின்றதோ, அப்படி மொரோக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் கள்ளத்தோணிகள், அகதிகள், படகுகள் செல்லுகின்ற ஒரு சிறிய நீரிணை தான் இந்த ஜிப்ரால்டார் நீரிணை. மிக குறுகிய பகுதி ஊடாக இலகுவாக ஸ்பெயினை, போர்த்துக்கல்லை சென்றடையக்கூடிய பகுதி. அதனால்தான் இந்த நாடுகளுக்கூடாக ஐரோப்பிய கண்டத்துக்குள் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் நுழைவார்கள். மொரோக்கோ சென்று மொரோக்கோவிலிருந்து போர்த்துக்கல், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சென்று அதன் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறிகளாக செல்பவர்கள் அதிகம் இருப்பார்கள். அண்டோரா என்பது ஒரு குறுகிய சிறிய நாடு. அண்டோரா என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளில் ஒன்று. ஜிப்ரால்டார் என்பது ஒரு தீவு, போர்த்துக்கல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு. அவைகளும் இதன் கீழ் அடங்குகின்றன. அதைத்தான் இன்னொரு நாடு முதுக்குள் அடங்கும் என்று சொன்னார். அப்போ ஸ்பெயின், போர்த்துக்கல் என்பதுதான் பொதுவாக ஐபீரியன் தீபகற்ப நாடுகள் என்று பேசப்படும். இது மிக நீண்ட வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். ஐபீரியன் என்பது ஒரு மிக நீண்ட பழம்பெருமை வாய்ந்த ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக விளங்கக்கூடிய ஸ்பெயின், போர்த்துக்கல் இரண்டுமே நாடுகாண் பயணங்களில் மிக பிரதான இடத்தை பெற்றவை. ஸ்பெயினின் தலைநகர் மெட்ரிட்டாக இருக்கலாம், போர்த்துக்கல்லின் தலைநகர் லிஸ்பனாக இருக்கலாம். குறிப்பாக ஸ்பெயினை விட போர்த்துக்கல்லில் இருக்கக்கூடிய லிஸ்பன் துறைமுகம் நாடுகாண் பயணங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு துறைமுகமாக சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாடுகளை இணைத்துத்தான் நாங்கள் ஐபீரியன் என்ற அந்த ஒரு பெனின்சுலா, 53 மில்லியன் மக்கள், அவர்களது வரலாறு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இன, மொழி சார்ந்த வகையில் இவ்வாறான இந்த பெயர் வழங்கப்படுகின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் இப்பொழுது சரியாக 7 மணி 8:47 நிமிடம்.

0: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் ஜே.ca அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD.

ஆமாம் நேர்களே, உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒன்று கொண்டு என்ற கோல் கணக்கில் இப்போது குரோஷியா மற்றும் போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நேர நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இப்பொழுது எலியன் எம்பாவே 6-6 என்ற கோல் கணக்கில் இப்போது உலக தர வரிசையில் அதிகளவு கோல்கள் அடித்த வீரர்கள். இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அதிகளவு கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் பிரான்சின் ஹெலியன் எம்பாவே 6 கோல்கள் அடித்து 2 அசிஸ்ட் செய்து பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் லியோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி 6 கோல்களுடன் இரண்டாவது இடத்திலும், எர்லிங் ஹாலண்ட் நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் 3 இடத்தில் 5 கோல்களுடன், இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரிகேன் 5 கோல்களுடன் அதே 3 இடத்திலும் இப்போது போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களில் யார் அந்த தங்க பந்து விருதை பெற இருக்கின்றார்கள், கோல்டன் போல் மற்றும் தங்க காலணி இந்த விருதுகளை பெற இருக்கின்றார்கள் என்பதை போட்டியின் முடிவில் நாங்கள் பார்க்க முடியும். என்ற வகையில் இப்போது ஹெலியன் எம்பாவே, லியோனல் மெஸ்ஸி ஆகியோருக்கு இடையில் கடும் போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. இதில் வெற்றி பெறுபவர்கள் ஏற்கனவே தங்க பாதணி விருதுகளை சுவீகரித்த அந்த வீரர்கள் இந்த விருதை தாம் சுவீகரிக்க வேண்டும் என்பதில் மிக கடுமையாக போட்டியிடுவார்கள். இப்போது 2-1 என்ற கோல் கணக்கில் போர்த்துக்கல் முன்னணியில் இருக்கின்றது. போர்த்துக்கல் அணியின் ராமோஸ் இப்போது 94 நிமிடத்தில் 2 கோலை பதிவு செய்திருக்கின்றார்.

0: இப்பொழுது டொரண்டோ மைதானம் பெரும் குதூகலத்தில் இருப்பதாக தெரிகின்றது. 2-1 கோல் கணக்கில் போர்த்துக்கல் அணி முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
0: நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது போர்த்துக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் போர்த்துக்கல் இப்போது முன்னணியில் இருக்கின்றது. இந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள், பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்கள், நில் பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த பவான், பென்பா, பஞ்சாச்சரம், குயின்ஸ்டன், தேவகுமார், ஜெயா மற்றும் மதன், குகராஸ், சிவானந்தன், ரமேஷ், சந்திரன், மொரின், அதேபோல் தேவதா, ஸ்ரீ, நிர்மலா ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காட்டளை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களுடன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-7200
3: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோலன் ஃபயர் events.kilikoot.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
4: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.
4: Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony Pony

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மோர்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி
4: ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca.
6: Everything okay? No problem undichu nam.
7: Bar kalamu closing da tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
4: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 9052708800. 9052708800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி

0: 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 திகதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட் .ca.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
4: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
4: ஜீவா Jewelers.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar khlamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155
6: 0155.
5: செல்லம் இல்லடா செல்வம்.
6: சரி சரி.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
10: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
8: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஜூலை மாதம் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 3ஆம் தேதி இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். வழக்கம் போல் நம்மளோட நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் காத்துட்ருக்குது. இன்னைக்கு எதிர்பார்க்காத மாதிரி, ஐயோ என்னடா வெயில் இப்படி போட்டு பொழக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே காலையில் அழகாக ஒரு தூறலும் மழையும் வந்து, நான் சொன்னேன்ல இந்த ஊரில் இயற்கை வந்து நம்ம யாரும் செடியை பார்த்துக்க தேவையில்ல. டே நீங்கள்லாம் நேற்று வந்த பயலுகடா, நான் இந்த பூமியை இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இயற்கை அன்னை வந்து நம்மளை பார்த்து சிரித்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நேற்று ஆக்சுவலி வந்து மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு செம வெயில், ஆனால் மேட்ச் எல்லாம் முடிச்சு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ ரிட்டர்ன் வர்றப்போ அப்படியே செடியெல்லாம் என்னை பார்த்து அப்படியே கேட்குது, ஏண்டா இது நியாயமாடா, வளர்த்தா போதுமாடா, என்னிடம் நாய்க்கு பேர் வச்சே அதுக்கு சோறு வச்சேன்ற மாதிரி, செடியை வச்சே அதுக்கு தண்ணி ஊற்றுனியான்ற மாதிரி செடிங்கள்லாம் என்னை பார்த்து வந்து கேவலமாக கேட்ட மாதிரி ஒரு காதில் ஒரு கேள்வி ஒழிச்சுது. ஐயோ செடிக்கெலாம் தண்ணி ஊட்டாமல் விட்டமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்ஸோடு வந்து படுத்தேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறோம், வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் வந்து விடிய இந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றலாம், இல்லைனா நம்ம சன் ஓரளவுக்கு டார்க் ஆனதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு மேலே யூஸ்வலாக தண்ணி ஊற்றலாம். பீக் ஹவர்ஸில் என்றைக்குமே வந்து செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படாத உண்மை. நிறைய இந்த செடி வளர்த்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க வந்து சொன்னது, பீக் ஹவர்ஸில் நல்ல சுல்லுன்னு வெயில் அடிக்கிறப்ப நீங்கள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி சீக்கிரம் சத்துரும் இல்லை வாடிரும் அப்படின்றதுனால, ஒன்று அர்லி மார்னிங் காலையில் ஊற்றணும் சன் ரைஸுக்கு முன்னாடி, இல்லைனா வந்து ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் சன் செட் ஆகிற டைமில் வந்து தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நைட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மேட்ச் எல்லாம் போர்ச்சுகல் மேட்ச் உற்சாகமாக போனதுனால பார்த்துட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்ற முடியலேன்னு ஃபீல் பண்ணேன். எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே வெதர் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா அப்படியே மழை. ஆஹா அன்னையே, என்னுடைய பொறுப்பற்ற அந்த செயலை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது வந்து நடக்குது அப்படின்றல, எப்படியா இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு நினச்சேன், அதுக்கு பிரபஞ்சம் வந்து நான் ஊற்றிடுறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஊற்றுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி நாள் ஆரம்பித்தது. அதே மாதிரி உங்களுக்கும் இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கும் என்கிட்ட வந்து ஒரு க்யூட்டான தலைப்பு காத்திருக்குது. ஒரு நல்ல நாள் அதுவுமாக நீங்களும் என்னோட பேசி ஜாலியாக சிரித்து இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான ஒரு கதையும் எடுத்து வந்திருக்கேன். இந்த கதை வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு கதை, அதனால் உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்ன்ற நம்பி எடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நிறைய 4-5 கதையை படித்து அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து இது நான் யோசிச்சு பார்ப்பேன், இதை சொன்னால் இது எஃபெக்டிவாக இருக்குமா, பவர்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை இது மூலிமா வந்து நிறைய பேரால் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். நிறைய கதைகள் வந்து ரொம்ப லேமாக சிம்பிளாக இருக்கும், படிக்கிறப்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதை சொல்கிறப்ப அந்தளவுக்கு நீங்கள் வந்து சொல்ல முடியாது, அதை நரேட்டிவாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நிறைய திரைப்படங்களே அப்படி தான், கதையாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டோரி, பட் ஆனால் அதை வந்து திரைப்படமாக பார்க்கும்போது இந்த கதைவாக இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணும் இல்லையா. அந்த மாதிரி தான் சில கதைகளும் கேட்கும்போது படிக்கும்போது நல்லாயிருக்கும், பட் கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் அதெல்லாம் வந்து அந்த கேட்டகரிலாம் பார்த்து தான் ஒரு கதையை எடுத்து வந்திருக்கேன். பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. இன்றைக்கும் நேர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். முதல் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்களுடைய போனை எடுத்து என்னோட பேச நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளர் காவு வண்டி முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால விவரங்கள் அல்லது பிற தரவுகளை வெளியிடக்கூடாது என்று இந்திய பதிவாளர் நாயகம் உத்தரவிட்டிருக்கின்றார். கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 மடங்கு வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு நடைபெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக சாட்சி கூறல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவுள்ளது. தலைமன்னார் தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஒரு மாதத்துக்கும் மேலாகியுள்ளதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்குமாறு தொடருந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவற்றின் பணிகளை முறையாக முன்னெடுக்கும் நோக்கில் புதிய பயன்பாட்டு வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குருமன்வழி விபுலம் அமைப்பினால் நடத்தப்படும் மட்டக்களப்பு அம்பாறை பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 10 அணிகளின் உத்தியோகபூர்வ சீருடைகள் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களினால் அவரது அலுவலகத்தில் வைத்து அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் கைப்பையுடன் மட்டும் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண திட்டத்தை இண்டிகோ விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைமையின் முடிவு மற்றும் தவறான போக்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனோல் கலக்கும் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவிலேயே புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். சீன தொழிலதிபர் குவா வென்குவி ஆதரவாளர்களினால் பல மாதங்களாக குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மோசடி வழக்கில் குவாவுக்கு அமெரிக்க சிறையில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தான் மிகுந்த நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மொன்றியல் பூங்கா ஒன்றில் பலத்த மழையும் காற்று வீசிய போதிலும் நகரத்தின் யூத சமூகத்தினரும் மற்றவர்களும் அங்கேயே கூடி கடந்த வாரம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 68 வயதான மிச்சல் மிகாரியை நினைவு கூர்ந்தனர். இந்த சம்பவத்தில் நகர காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குக்கு பிறகு போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் தொடங்கும் என்று மத்தியஸ்த நாடான கட்டார் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த வாரம் இடம்பெற்ற இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 வெனிசுலா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களை அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக இணைப்பதையும் நோக்கமாக கொண்ட முன்மொழிவின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு 5% பங்குரிமையை வழங்குவது குறித்து OpenAI விவாதித்து வருவதாக ஃபைனான்சியல் டைம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஃபரூகாபாத்தில் உள்ள 125 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ குரு சிங் சபா சாஹிப் குருத்வா இடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இந்தியா அந்த நாட்டில் மத சிறுபான்மையினரையும் அவர்களின் வழிபாட்டுத் தலங்களையும் திட்டமிட்டு குறிவைக்கும் செயலை சுட்டிக்காட்டியிருக்கின்றது.

0: நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களோட விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள். 416-644-6222. இன்னைக்கு என்னெல்லாம் நாள் கொண்டாடப்படுது அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் சுல்லுன்னு வெயில் அடிக்கும் போது தான் நமக்கு தெரியும் இதோடைய மகத்துவத்தை பற்றி. இன்னைக்கு ஏர் கண்டிஷனிங் அப்ரிசியேஷன் டே. இப்படி ஏசி அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்காக கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி அப்படின்றத சொல்லிக்கணும். ஏன்னா என்ன ஒரு இன்வென்ஷன் இல்லையா, இந்த தெர்மோஸ்டாட்டுன்னு ஒன்று வச்சு நம்ம வீட்டில் நம்ம வந்து வெளியில் சூடானா உள்ளே ஜில்லுன்னாக்குறதும், வெளியில் ஜில்லுனானா உள்ளே சூடேற்றுறதும், இந்த டெக்னாலஜிக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். இது வந்து வில்லிஸ் கரியர் அப்படின்ட்டு 1902 வந்து இந்த அந்த டீம் வந்து இதை இன்வெஸ்டனை பண்ணியிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு, இந்த மாடர்ன் ஏர் கண்டிஷனிங் டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சி முதல்ல வந்து ஃப்ளாரிடா, அரிசோனா, டெக்சஸ் அங்கே தான் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து வெயிலடிக்கக்கூடிய ஏரியாக்களாக இருக்குமோ அங்கே போய் இதை வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உலகம் முழுக்க இந்த ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது விற்கப்படுது. கோடி கோடியாக வந்து அந்த நிறுவனம் இப்போ சம்பாதிச்சிருக்கு. ஏன்னா ரைட்ஸில், அந்த டிசைன் ரைட்ஸில் மட்டுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ காசு வருது, ப்ளஸ் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ இந்த ஏர் கண்டிஷனிங் அப்படின்றது ஏசியை வந்த உடனே இன்னைக்கு காலையில் போட்டதுக்கப்புறம் நினச்சேன் எங்கள் ஸ்டுடியோவில், சரி இதை பற்றி நம்ம வந்து இத்தனை நாள் வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டோமே, இந்த மாதிரிலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறதுனால தான் அதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வந்து போகுது அப்படிங்கிறதுனால இந்த வில்லிஸ் கரியர் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். இதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமான நாள் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. இது எத்தனை தடவை கொண்டாடினாலும் நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை எப்படியாவது தடை பண்ணணும்னு எவ்வளவோ ஆல்டர்னேட்ஸ் வருது, ஆனால் இந்த கேரி பேக், இந்த பிளாஸ்டிக் பேகை வந்து குறைக்கவே முடியல. நிறைய அவுட்லெட்ஸில் வந்து பேகே கொடுக்கறதில்ல. இது இப்போ மட்டும் இல்லை, நான் வந்து 2010 ஃபேமிலியை நாங்கள் வந்து இனிமேல் வந்து கேரி பேகை வந்து யூஸ் பண்ணுறது எப்படியாவது அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம். அதனால் எந்த கிராசரி எந்த கடைக்கு போனாலும் காரில் வந்து பின்னாடி ஒரு அந்த கட்டைப்பை மாதிரி ஒரு பை இருக்கும், துணிப்பை வந்து எப்பயுமே ஒரு 4-5 பையை வந்து மடித்து பின்னாடி சொருகி வச்சுருப்போம். அந்த பையை எடுத்துகிட்டு போய் அதிலே தான் வாங்கிட்டு வருது, புது பைகளிலே வாங்கிறதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வீட்டில் அங்கங்கன்னு சொல்லிட்டு எப்படி வருதுன்னே தெரியாது, ஆனால் அந்த பை வந்து சேர்ந்துடும். அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நோக்கமே. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், நீங்கள் ரெகுலராக கிராசரி வாங்குறதோ இல்லை வந்து ஒரு ஃபுட்டு பார்சல் வாங்க போகிறீங்கன்னா கூட, இப்போ கிராசரிக்கு பை எடுத்துகிட்டு போயிருவீங்க, ஆனால் இந்த ஃபுட்டு பார்சல் இல்லை ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க ஊபரில் போய், ஊபரில் பண்ணால் அவங்க பையில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்களாக போயிட்டு டேக் அவுட்டை எடுக்கும்போது அங்கேயும் வந்து டேக் அவுட்டில் எனக்கு பை வேண்டாம், நானே பை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுட்டுக்கும் நீங்கள் வந்து பேக் எடுத்து போகலாம். இல்லை அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா, பயோடீக்ரேடபிள் பேக்ஸே வந்துருச்சு. நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மெலீஸாக துணியில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலன்னா, அந்த மெட்டீரியல் நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பி மசாஜ் சென்டர்லாம் போனீங்க அப்படின்னா தலைக்கு போடுறதுக்கு ஒரு பை, ஒரு துணியில் செஞ்ச ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்களே, அந்த முடிக்கு போடுறது ஷவர் கவர் மாதிரி, அதே மெட்டீரியலில் இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் தூக்குற, ரொம்ப வெயிட் அதில் தூக்க முடியாது, பட் ஓரளவுக்கு தூக்கலாம். அந்த பைகள் வந்து இப்போ விற்கப்படுது, அமேசான்லேயே இருக்குது. நீங்கள் வந்து அந்த பையை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே பயோடீக்ரேடபிள் பேக்ஸ் அப்படின்னே போட்டிங்கனாலே ஒரு லிஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் நார்மல் பைக்கும் இதுக்கும் வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா தான் வித்தியாசம், பண வித்தியாசம் வரும். $5 எக்ஸ்ட்ரா நீங்கள் தாராளமாக இந்த பூமிக்காக நல்லது பண்ணுறதுக்கு அந்த $5 எக்ஸ்ட்ரா நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ அதை கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூரோப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது 2008. ஸோ அப்போலேருந்து வந்து இந்த பிளாஸ்டிக் பேகோடைய கன்சம்ஷனை எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 1 trillion பேக்ஸ் வந்து உலகம் முழுக்க வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 1 trillion பேக்ஸ், இது மில்லியனில் பில்லியனில் ட்ரில்லியன் பேக்ஸ் வந்து பயன்படுது ஒரு நாளைக்கு. ஸோ இன்னொரு 1000 வருஷத்தில் இந்த பூமி வந்து கண்டிப்பாக எந்த மிருகமும் எதுவுமே வந்து இந்த பூமியில் வளரக்கூடாத அளவுக்கு இந்த பூமியவே வந்து அப்படியே மலடாக்கி அந்த பூமியை சாகடிக்கிறதுக்கு 1000 வருஷம் போதும். 1000 வருஷத்துக்குள்ளார இந்த பூமியை அழிஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் இதே மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் இல்லை, அடுத்த ஒரு 8 ஜென்ரேஷன், அதாவது உங்கள் பையன், உங்கள் பையனோட பையன், அடுத்த பையன், அந்த மாதிரி உங்கள் வம்சத்திலே இன்னொரு 8வது வம்சத்தோடு உங்கள் நம்ம உலகமே அழிஞ்சிரும் அப்படின்ற கால்குலேஷன். அது வெறும் இதே ரேஞ்சில் நம்ம வந்து இந்த கேரி பேக்ஸை பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா லெஸ் தேன் 1000 இயர்ஸ்க்குள்ளார நம்ம டோட்டல் பூமியே வந்து எங்கேயுமே செடி வளரக்கூடிய பாசிபிலிட்டிஸோ அந்த மண் வந்து எந்த இருக்கிற மண்ணுடைய வளம் அத்தனையுமே வந்து சாகடிக்கப்படும் அப்படின்றது தான் இவங்களுடைய கன்ஃபார்மாக இவங்க கொடுத்துருக்கு தியரி. இது வந்து ரொம்ப அலாமிங்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணுன்றதுனால கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. ஸோ நோ பிளாஸ்டிக் பேக் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்துகிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து எந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளோட அந்த பை என்ன பை போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாகிடுச்சு. இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஷோரூம்ல, இப்போ நீங்கள் ஓல்ட் லேவியில் இல்லை வால்மார்ட்டில் எங்கே போய் நீங்கள் வாங்கினாலும் வால்மார்ட்டில் துணி பேக் தான் வந்துருச்சு. எங்கே துணிக்கடையிலையும் போயிட்டு நீங்கள் ஏதாவது இப்போ நல்ல துணிக்கடையில் ஜாராலெலாம் போய் வாங்கினீங்கன்னா அவங்க போட்டு கொடுக்குற அந்த பெரிய பையுமே வந்து இப்போ பேப்பர் கவராக மாற்றிட்டாங்க. ஸோ எங்கேயுமே பிளாஸ்டிக்ஸ் வந்து இல்லை. ஒருவேளை அவங்க பிளாஸ்டிக் கவரை கொடுத்தா நீங்கள் தைரியமாக அதை தட்டி கேட்கலாம், ஏன் இன்னமும் நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஐ வாண்டட் திஸ் இன் அ பயோடீக்ரேடபிள் பேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏதாவது ஒரு துணிக்கடையிலையோ ஒரு பொருள் வாங்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு இது நிஜமாகவே நடந்தது எனக்கு, ஒரு பர்ஃப்யூம் கடை போயிட்டு நான் பர்ஃப்யூம் வாங்கிட்டேன், பர்ஃப்யூமை வாங்கி அதை வந்து போட்டு கொடுக்குறப்ப அந்த பை வந்து ஒரு அவங்களுடைய லோகோ பிரிண்ட் பண்ண ஒரு பிளாஸ்டிக் கவர், அதுவும் திக் மெட்டீரியல், அதெல்லாம் வந்து அது பயோடீக்ரேடபிளாக அது வந்து பூமியில் வந்து அது கரைஞ்சி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 400 வருடங்கள் எடுக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் இருக்கிற அந்த பேக். ஸோ இது நான் வந்து கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் கொடுக்குறீங்க, ஏன் பேப்பர் பேக்ஸ் இல்லையா அப்படின்றதுக்கு உடனே அவங்க மலிப்பிட்டு, இல்லை நாங்கள் அது தான் போட்டிருக்கோம், இதுதான் ஃபைனல் லாட்டு, அது புது லாட்டு வந்து வருது, அதுக்கப்புறம் நாம் வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு, அது வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு அவன் உடனே ஒருத்தன் அப்படியே அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு கீழே வைக்கிறான். நான் பார்த்துட்டேன் அங்கே வந்து அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2000 பேக்குக்கு மேலே இருக்கும், எல்லாருக்கும் அதை தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே தட்டி கேட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து மாறுவாங்க, இதெல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்கே போனாலும் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் வந்து தட்டி கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் மனசார இதை பயன்படுத்தக்கூடாது, இது வந்து என் குழந்தைக்கு நல்லதில்லை, என் குடும்பத்துக்கு நல்லதில்லைன்ற மாதிரி பர்சனலாக இதை மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன தலைப்பு, சிம்பிளான ஒரு தலைப்போடு வந்திருக்கேன், வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற தத்துவ தலைப்பு. எல்லாரும் லைஃப்பில் வந்து ஒரு மோட்டோரில் வாழ்க்கையுடைய தத்துவமே இது தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் ஒரு வேர்டிக்ட்டுக்கு வந்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, சிம்பிளாக இப்போ இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லா நேர்களுக்குமே ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம வந்து பேச்சு முடிச்சுக்கிட்டா, டக்குன்னு அந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப எலாபரேட்டிவாக நீங்கள் வாழ்க்கை தத்துவம்னா என்ன தெரியுமா, 1947 காந்தியடிகள் என்ன சொன்னார்னா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசாமல் ஒரு குட்டியாக ஒரு உங்களோட வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கும் தருணம், இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம். நல்லா இருக்கேன், இதே நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீங்க காலமா சொன்ன பிளாஸ்டிக் பேக் அது யூஸ் பண்ணாமல் நானும் யூஸ் பண்றேன்னா அந்த கட்டப்பைய அந்த
0: நிறைய இடத்துல மாத்திட்டாங்க, பட் இன்னமும் இருக்கு பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கு. ஆமா,
1: இந்த எங்கட தமக்கடையில கூடுதலா இருக்குது.
0: நிச்சயமா கரெக்ட்.
1: கலைக்கிறாரு குறைக்க பார்க்கலாம் அந்த டிரைவனை பார்க்கலாம். இந்த 1000 வருஷம் நீங்கள் இன்னும் ஒரு 8 தலைமுறை 7 தலைமுறையோட சரி இதுதான் பாவங்கள் தான்
0: சொல்லி
1: மிருகங்களும் பாவங்கள் அப்படியே நாங்கள் இருந்தோம். மற்றது நீங்க என்ன கேட்டீங்க
0: வாழ்க்கை தத்துவம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையுடைய தத்துவம் இதுதான் லைஃப் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு கவிதையோ ஒரு ஒன்லைனரோ ஏதாவது இப்ப முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களே உங்களோடது என்ன ஜாலியா இருக்கணும் அதுதான் வாழ்க்கை தத்துவம் இல்லையா?
1: ஜோசிக்காம கொடுத்தா தர்மம் ஜோசி கொடுத்தா பிச்சை அதுதான் வாழ்க்கை.
0: இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே யோசிக்காம கொடுத்தா தர்மம் யோசிச்சு கொடுத்தா
1: அதான் தர்மம் செய்து இன்னைக்கு எங்களோட பரம்பரையெல்லாம் நல்லா இருக்கு. சொக்க டிவிகளே வச்சிருக்கிறேன் நீங்க பாருங்க நான் அப்படி எழுதியும் பாட்டம் கொண்ட நல்லா
0: இருக்குங்க. சூப்பர் டவுன் டவுன்ல தான் இருந்தீங்களா? அடிச்ச கோல வந்து அவங்க இல்ல அது வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஆமா ஆஃப் சைடுன்னு சொன்ன உடனே வந்து எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு வந்து ஒரு சைடில் என் இருந்தது. ஆனால் அதே சமயம் எவ்வளோ உற்சாகம் அங்கே வந்து கண்ணனுக்கும் இருந்திருக்கும்னு
1: சிறப்பு எனக்கு டவுன் தானே கூட தெரியும்
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: உங்களோட நிகழ்ச்சி நல்லா அமையணும் அதுக்காக

0: ஸோ ஸ்வீட்டில் எப்பயுமே இவர் பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிற நம்மளோட நிகழ்ச்சி என்றைக்குமே வந்து மிஸ்ஸே ஆனதில்லை. ஸோ ராசியான கையில் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எய்ம். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் எ வெரி ஸ்வீட் கை. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் குட்டியாக க்யூட்டாக ஏதாவது ஒரு தத்துவத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். வணக்கம் மதன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். இன்னைக்கு சங்கட சதுர்த்தி, இன்னைக்கு நல்ல நல்ல நாள்ல வந்திருக்கீங்க, நல்ல கதையோட வந்திருக்கீங்க.
0: ஆமா,
1: நீங்க பிளாஸ்டிக் பேக் இருந்து பிளாஸ்டிக் பேக் மற்ற வால்மார்ட் மற்ற எல்லாம் காஸ் மெட்ரோல எல்லாம் வச்சுக்கிறாங்க பேக்கான அதுவும் ஒரு 80% பிளாஸ்டிக் தான் கலந்து இருக்கு ராஜ்.
0: நினைக்கிறேன்
1: தத்துவம் சொல்றது நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் ஒரு தத்துவத்தை சொல்லுவோம்.
0: அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
1: ராஜான்னு
0: தூங்குற ஒரு பாட்டா? ஏதோ ஒரு ராஜா பாட்டு இருந்தா ராஜான்னு
1: ஓகே
0: போட்டுருவோம் கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு.
1: முடியலையே
0: போர்ச்சுகல் தானே தூக்கிச்சே, முடியலையே
1: முடிஞ்சாலும்
0: ஆமா இல்ல. நீங்க வந்து இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணி $200 வின் பண்ணீங்க? எங்களுக்கு எப்ப ட்ரீட் வைக்க போறீங்க? 2000 டாலரா? $2000 சூப்பர். அப்ப கன்ஃபார்மா ட்ரீட் தான். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப ரொம்ப
1: நன்றி.
0: கண்டிப்பா டைம் பாஸ் தானே, அழகான கதைகளை கேட்கறதுக்கு நமக்கு என்ன சின்ன வயசுலயே தானே பழக்கம். நிச்சயமா கண்டிப்பா.
1: நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க சாரா?
2: நலம் நலமா இருக்கிறோம். முதலாவது மன்னிப்பு செலுத்தணும்.
0: என்னாச்சு எதுக்கு?
2: அன்னைக்கு ஒரு மனு கொடுத்தேன் நல்லா, நேற்று போச்சுக்கள் இதுக்கு வாசன் வரணும் வந்து.
0: ஆமா,
2: அவங்க வந்திருப்பாங்க ஆனா நான் வரலையே.
0: நீங்க வரலையா? ஆஹா, எங்க போயிட்டீங்க?
2: கல்யாண வீடுக்கு போகிறேன், அங்க போகணும். மெச்சு கேட்க முடியல, ஆனா பாத்துட்டு இருந்தேன் அங்கேயும் போய். ஐயோ, எல்லா டேபிள்லயும் ஒரு 2-3 பேர் மெச்சுதான் பாத்துட்டு இருந்தாங்க. கல்யாணத்தை ரசிக்கல.
0: இங்க இங்க எங்க இருந்தீங்க? கல்யாணத்துல போய் மேட்ச் பாத்துட்டு இருந்தீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா, நாங்க பாத்துட்டு இருந்தோம். அது வெற்ற போர்ச்சுக்கல் வெற்றின உடனே எல்லாரும் இருந்துட்டாங்க. எல்லா டேபிள் இருந்து ஒரு 5-6 பேர் எல்லாரும் இருந்துட்டாங்க. அப்ப என்ன, எங்களை மாதிரி எல்லாரும் எல்லா டேபிள்லயும் 2-3 பேர் அவரு மெச்சு தான் பாத்துட்டு இருந்துருக்காங்க. நல்ல மெச்சா போச்சு நேற்று உண்மையில. நான் மனு கொடுத்து நான் இருக்காதனால நான் அது உண்மையில சாரி
0: ஃபார் தட். நீங்க பாவம், கல்யாண வீட்டுல அவங்க வந்து நல்லவேளை புரோஹிதர் வந்து ஒழுங்கா தானே பூஜை பண்ணாரு.
2: அதையெல்லாம் ஒழுங்கா போயிருந்தது. அந்த சின்ன ஒரு வயசாக்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில அப்படி வயசு யங்ஸ்டர்ஸ் ஒன்னும் மட்டுமில்ல, பொதுவா எல்லா யங்ஸ்டர்ஸும்

0: போன்ல இருந்தாங்க. மத்த ஒரு வண்ணவர் இப்படி அந்த மச்சு முடியும் வரைக்கும் என்ன மாதிரி கொஞ்சம் கிரேசிகள் இருந்தாங்க.
1: பயங்கர வைப் தான் அது, வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப டென்ஷனாக போச்சு. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது நேற்று மேட்ச் இல்லையா, பயங்கரமான லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபுல் டென்ஷனில் ஓடின மேட்ச் அது. சரிக்கு சும்மா அவங்களும் சூப்பராக இது கொடுத்தாங்க, ரெண்டு பேரும் டஃப் ஃபைட்டு தான் அது. பயங்கரமா உழைச்சாங்க மக்கள்,
0: உழைச்சாங்க. ஆமா, அதே நேரம் ரொனால்டோவுக்கு ஒரு நல்ல ஒரு இது
1: உண்டுதான். என்ன ஒரு வரம் வாங்கிட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா, என்ன ஒரு வரம், எதுவே பண்ணல. அது பெனால்ட்டிக்குன்னே அவருக்கு அவர் நேந்தி விட்டுருக்காங்க, அதை வந்தாரு நச்சு நடிச்சாரு, பேர வாங்கிட்டு போயின்னு இருந்தாரு அவ்வளவுதான். என்ன தேவையோ அதை வேண்டும் சொல்லி வேண்டியாச்சு. ஓகே சாரா, உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன சாரா?
0: எங்களை பற்றி அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அடுத்தவர்களை பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டாம்.
1: ரஜினிகாந்த் மாதிரி பட்டும் படாம இருக்கணும் அப்படின்றீங்களா? ஆஹா, மாயா மாயா அந்த பாட்டு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இன்னைக்கு. அப்ப அதே போட்டுருவோமா?
0: நட்போ உறவோ எல்லாம் இருக்கும்.
1: அது சரி, கரெக்ட் தான். இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப தரமான ஒரு கருத்து. ஆக்சுவலி நீங்கள் அதை சொன்னது நமக்கு ரெண்டுக்குமே ரெண்டுமே அதிகமாக பண்ணால் நிம்மதியை கெடுத்துரும். ஓகே சூப்பர் சாரா, ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு.
0: காலையில் வந்ததுக்கு நன்றி. நேற்று எப்படி போச்சு உங்களோட
1: நிச்சயமா கதை இருக்குது. ரொம்ப நன்றி சாரா, சுஷல் உங்களுடைய ஆதரவுக்கு
0: நன்றி.
1: விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: விருதுகள் பல வென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம். காலை வணக்கம் பாட்ச், அப்படிங்க?
1: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே பார்ட்டி தான், வெனஸ்டேவும் பார்ட்டி தான், நேத்தும் பார்ட்டி தான், கரெக்டா?
9: பாத்தீங்களா?
1: நான் எதுவும் பார்க்கல, ஆனா தெரியுமே. வேற என்ன, நீங்க என்ன சாய்பாபா கோயிலுக்கு போவீங்க? பார்ட்டி பண்ண தானே போவீங்க?
9: மதர் டே ரிக்வெஸ்ட் பண்றேன், நாளைக்கு கனடாவும் மொரோக்கோவும் விளையாடுது.
1: ஆமா,
9: 2000 வின் பண்ணவர்.
1: ஆமா,
9: ஒரு ஒரு பாப்புக்கு வந்து எங்களை
1: ஃபுல்லா அந்த பப்ல இருக்கிற எல்லாத்தையும் என்டையர் பப்ப குத்தகை எடுத்து நமக்கு கனடா மேட்ச பாக்க அரேஞ்ச் பண்ணணும். ஆமா, கரெக்ட். 1 மணிக்கு வச்சிருக்காங்க, ஆனா என்ன பண்றது, சாட்டர்டே மேட்ச நான் பார்க்க முடியாதே. அங்க வந்து பெரிய ஷோ நமக்காக இருக்கு, அதனால வந்து அங்க போய் தான் ஆகணும். நிறைய வேலைகள் அங்க இருக்கும், அதனால மேட்ச வந்து நான் மிஸ் பண்ணிடுறோம். இருந்தாலும் நீங்கெல்லாம் ஜாலி என்ஜாய் பண்ணுவீங்க. நேத்து எப்படி இருந்தது உங்களுக்கு? வாழ்க்கை தத்துவம், உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன?
9: என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருந்தா வாழ்வு சுமுத்தா போய்கொண்டிருக்கும்.
1: எதையும் கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லாவே நடந்துடாது, இல்ல நிறைய தடங்கள்,
9: வேதனையோ துன்பமோ மகிழ்ச்சியோ எல்லாத்தையும் சாதாரணமா ஒரு அளவோட எடுத்தா, ரொம்ப துள்ளாம ரொம்ப இதுராம அளவோட இருந்தா வாழ்க்கை சுமூத்தா போகும்.
1: நிறைய படம் வந்தாலும் ஓவரா துள்ளக்கூடாது, ரொம்ப சோகம் இருந்தாலும் ரொம்ப கவலைப்படக்கூடாது, எதையுமே எக்ஸ்ட்ரீமா பண்ணாம அளவா எடுத்துட்டு போகணும்.
9: உதாரணம் சொல்றேன், தெரிஞ்ச ஒரு நண்பர், வேற வயது பண்ணவர், $250,000 வந்து வின் பண்ணவர் இதுல
1: லோட்டோல. சரி,
9: திருப்பி திருப்பி அதையே போய் ஆடி கொண்டு இருக்காரு. இப்ப காசு நிறைய லூஸ் பண்ணிட்டாரு, 50,000 மேல லூஸ் பண்ணிட்டாரு.
1: ஐயோ,
9: அதுதான் எக்ஸாம்பிள்.
1: கரெக்ட்,
9: இல்லையா?
1: கரெக்ட், எங்கயாவது ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு வீட வாங்கிட்டு ஜாலியா போயிருந்தாரு.
9: $38,000 நமக்கு வேண்டாம்,
1: என்ன பாடல் கேட்க போறீங்க? உங்களுக்கு நீங்க எப்பயுமே ஸ்வீட்டா வித்தியாசமா ஏதாவது பாடல் கேட்பீங்களே?
9: பாட்டு வந்து என்ன நல்ல பாட்டு மறந்துட்டேன். இந்த படம் சிவாஜியும் ராதாவும் நடிச்ச படம், வெட்டிவேலு வாசம்.
1: வெட்டிவேலு வாசம், ஓகே, வெட்டிவேலு வாசம்.
9: அந்த படம்
1: கண்டிப்பா உங்களுக்கு, நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன், நீங்க எல்லாருமே வந்து எஸ்பிபி பிபி ஸ்ரீனிவாஸ் அந்த மாதிரி பாடல் கேட்பாங்க, ஆனா உங்களுக்கு வந்து மலேசியா வாசுதேவனுடைய குரல் தான் ரொம்ப பிடிக்குது இல்லையா?
9: அவரையும் பிடிக்கும், எஸ்பிபி ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆனா ஏன்னா நீங்க அடிக்கடி கேட்கிற பாடல் எல்லாமே வந்து அதிகமா வந்து மலேசியா வாசுதேவனுடைய குரல்ல ஒலித்த
9: பாடல்கள். ஒரு
1: தங்கரத்தின் அவருடைய குரல், அதனாலதான் உங்களுடைய டேஸ்ட் எனக்கும் ஒத்து போகுது. சூப்பர், ரொம்ப நன்றி சுதானா கால் பண்ணதுக்கு. நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ரசிகன் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: முதல்ல கருங்கல்ல கோபுரம் கட்டி இங்க
1: திறந்திருக்காங்க.
10: எல்லாரும்
1: எல்லாரும் எங்களுக்கு, எனக்கு ஒரு வேண்டுதல் போட்டீங்களா? நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. நல்லபடியா ஒரு கல்யாணம், அழகான பொண்ணோட மிருணால் தாக்கூர் மாதிரி ஒரு பொண்ணு கூட. நீங்க கண்டிப்பா அதை வேண்ட மாட்டீங்கன்னு
10: எனக்கு தெரியும். போய் திருப்பதிக்கு ஒரு வேண்டுதல் வைக்க சொல்லு.
1: அது சரி, ரைட்டு.
10: மற்றது ஆமா, எல்லாரும் சொல்ல இருக்கிறோம். வாழ்த்துக்கள் முதல்ல.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.
10: எங்களுக்கு கொஞ்சம் அது கோஸ்ட்லியா இருக்க வேண்டாம். உண்மையில டிராவலிங் எக்கச்சக்கமா வரும், அதுக்குள்ள டிக்கெட் அப்படி இப்படி வந்து நிறைய கோஸ்ட் ஆகும்.
1: அதனால நீங்க அவாய்ட் பண்றீங்க.
10: இந்த கிழமை ஒரு அலுவலம் இல்லை, அங்க இருந்தா வந்துட்டு வந்துடலாம். ஆனா ஒன்றும் இல்லை.
1: நீங்க தான் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துட்டு போறீங்களே. இன்னைக்கு எங்க மாண்ட்ரீல்ல இங்க எங்க இருக்கீங்க?
10: நினைக்கிற அளவுக்கு உண்மையிலேயே குரோசியா பெஸ்ட் டீம், ஆனால் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல.
1: எனக்கு வந்து அவங்க ஜெயிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்.
10: உண்மையிலேயே அது சில வழியில அப்படித்தான் நடக்கிறது. கனடாக்கு வந்த கூட்டம் ஒரு கொம்பனில வேலை செய்தன் தொடக்கத்துல. அப்ப வேலை செய்யல அந்த சுவரில்லா சுந்தரம் சொன்னீங்கல்ல, அதுல சுமதி, சுமதி என்ன அந்த சரோஜா குப்பை குப்பையாக விட்டுறேன் அந்த சரோஜாக்கு வருவா சுமதி.
1: ஆஹா, ஓகே. ஆமா, அந்த கேரக்டர். ஆமா,
10: அவங்க மொண்டியல்லதான் எங்க ஸ்ரீலங்கன்னு ஒரு ஆளை மாதிரி பண்ணி இருந்தாங்க.
1: ஓ, அப்படியா? ஓகே.
10: அவங்க அந்த கம்பெனி எல்லாம் வேலை செய்வாங்க. அப்ப நான் ஒரு நாள் போசுவோ போயிட்டு அப்படி வெளியில வேற ஒரு நாள் வந்துட்டு பார்த்தா இந்த எங்கயோ
1: பார்த்தேன்.
10: சரோஜா குப்பியா கொட்டு பிறகு பார்த்தேன். பூனை புதுசு, அப்ப ஊரும் புதுசு, பொண்ணு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது வேற பயம். என்ன பொறுத்த வாக்கிய தத்துவம் வந்து தர்மம் செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, பிள்ளைகளுக்கும் அள்ளி கொடுங்க, ஆனால் உங்களுக்கு வெச்சு கொண்டு கொடுங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிடி வச்சுக்கொண்டுதான் நீங்க கொடுக்க வேண்டாம். பிள்ளைகள் இன்றைக்கு மாத்தி போட்டு போற சேதத்தை எத்தனையோ பேர் சொந்த வீட்டையே எழுதி வண்டி போட்டு விடுறாங்க.
1: வீட்டிலேயே வந்து எனக்கு அடுத்ததுதான் அவங்களுக்கு அப்படின்ட்டு எழுதுறது தப்பே இல்ல.
10: ஆமா ஆமா, அந்த என்னன்னு சொல்லுவாங்க சிவி அமைச்சு எழுதுறேன்னு சொல்லுவாங்களா, அப்படித்தான் எழுத வேணும். ரெண்டு பேருக்குமே வச்சுதான் எழுதணும். காசுகளும் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சாதீங்க. இது பல பல பேரண்ட்ஸ் இந்த வயிற்றுச்சல் ஏனென்றால் வீடுகளை வேண்டி போட்டு இப்ப அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அதுகளை கொண்டே போட்டுட்டு தாங்கள் வீடுகளை வச்சுக்கிற எல்லாம் நடக்குது. அதை விட காசுகளை வேண்டி போட்டு அதுகளை கஷ்டப்பட விட்டுட்டு திரிகிற எல்லாம் நடக்குது. ஸோ எதுவா இருந்தாலும் மற்றது உங்களோட ஹாப்பினஸ் அடுத்துதான் மற்ற வேண்டிய ஏன்னு சொன்னால் ஒரு காலத்துல பிள்ளைகளே சேர்த்து நாங்க உங்களை சொன்னமா நீங்க அப்படி எல்லாம்
1: என்ன
10: வெக்கேஷன் எடுக்காம வேலை செய்ய சொல்லி நாங்க சொன்னமோன்னு சொல்லிதான் பிள்ளைகளுக்கு. வருத்தங்களை எல்லாம் மறந்து வேலை செய்து கொண்டு கடைசியில போய் பெட்ல ஒரு இந்தியா நிறுத்தி நின்று படுத்தாங்க ஆறுதலா எல்லாம் டைமுக்கு டைம் வெக்கேஷன் எடுத்து ஹாலிடே எடுத்து என்ன எங்க போடுமோ எல்லாம் போய் நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணி பிள்ளைகளுக்கு அதான் லைஃப்ல நல்லா
1: நல்லா கரெக்டா சொன்னீங்க.
10: யா அதே சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த சென்னை 28 இருந்து வாழ்க்கையே நேசிங்கடா
1: ஓகே
10: அந்த பாட்டை இன்னைக்கு
1: அருமையான பாடல் கேட்டீங்க, நல்ல ஒரு தத்துவம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
10: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
11: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
12: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
1: நேரம் சரியாக 9:48 ஆகுது. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை வந்து 26°C, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 36. இன்றைக்கும் வந்து பயங்கரமான உஷ்ணம் இருக்கும், அங்கங்கே வந்து கொஞ்சமாக வந்து தூரெல்லாம் விழுந்தாலும் இன்றைக்கி வந்து வெதரெல்லாம் வந்து 30 அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 40. இன்றைக்கி 40°C வந்து உங்களுக்கு அந்த உஷ்ணமும் உக்கிரமும் நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கும் வந்து நீங்கள் வெளியில் போகிறப்ப ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் தான், நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க, அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், உங்களுக்கே தெரியாது. இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா வேர்க்காது, ஆனால் உடம்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இந்த ஒரு விளம்பரத்தில் சூரியன் ஸ்ட்ரா போட்டு மண்டையிலேருந்து சுரக்கு சுரக்குன்னு உரியிற மாதிரி எல்லாத்தையும் வந்து உறிஞ்சிட்டு விட்டுரும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும், ஏதாவது ஜூஸோ தண்ணியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டே இருக்கிறது நல்லது, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அருமையான வெதரில் நீங்கள் வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அதே தருணத்தில் நம்ம நிகழ்ச்சியிலையும் உங்களோட விருப்ப பாடலையும் கேட்க அழையுங்கள். 416-644-6222 இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். சரித்திரத்தில் இடம் பிடிச்ச கண்ணன், எப்படி இருந்தது நேத்து மேட்ச்? ஒரே குதூகலமா உங்க பேரன் எப்படி என்ஜாய் பண்ணாரா?
13: என்ன அவரும் நானும், ஐயோ ஸ்டார்ட்ல நாங்க 4 போயிட்டோம், உள்ளுக்கு போயிட்டு ஃபுட்பால் எடுத்துட்டு வந்தேன். அவருக்கு ஒரு ஃபுட்பால் கிஃப்ட் கிடைச்சு, அந்த ஸ்காஃப் கிடைச்ச இடத்துல அதையும் கொண்டு போறேன்னு சொன்னாரு. செக்யூரிட்டியோட கதைச்சு உள்ளுக்கு கொண்டு போயிட்டேன்.
1: சூப்பர், ஓகே ஓகே, வெரி குட்.
13: உள்ளுக்கு போனா நாங்க, அவர் சொன்னாரு சாப்பிடணும் பசிக்குது அப்படின்னு, அந்த ஃபிஷ் இதையும் ஃப்ரைஸும் வாங்கி கொடுத்துட்டு உள்ளுக்கு போனா நான் கையில வச்சு நாங்க சீட்ல போய் உட்காந்துட்டு அப்பா ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த பஸ் வரைக்கல காட்டினாங்க, ரொனால்டோ பத்தி பேசிட்டு இருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிரவுண்ட்ல இருந்து அப்படி பாக்குறப்ப அவர் நிறைய கேள்வி எல்லாம் என்ன கேக்குறாரு, அதுக்கெல்லாம் மர்மம் ஆன்சர் பண்ணிட்டு.
1: ஓ, அவர் கேம் டவுட்ஸ் ஆ, இது ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இந்த சைடு மாத்துறாங்க, அதெல்லாமே வா. ஓகே,
13: அது மேட்ச் தொடங்கினோட அம்மா ஒவ்வொரு காலம் ரெஃபரி விசில் அடிச்சோட
1: ரொனால்டோக்கு சப்போர்ட் பண்ணி ரொனால்டோக்கு அட்வைஸ் பண்றாரு.
13: இன்னொன்னு வந்து அது ரொனால்டோ டீம்ல மத்த டீம் இருந்த கிரவுடுக்குள்ளதான் நாங்க உட்கார்ந்து இருந்தோம். சரியா?
1: ஓகே ஓகே.
13: நாங்க கொஞ்சம் பேர் தான் ரொனால்டோட டீம் ஆக்கள் டி ஷர்ட் போட்டிருந்தா மத்தவங்க எல்லாம் குரோஷியக்காரங்க எல்லாம் சுத்தி இருந்தாங்க, எல்லாம் கத்திட்டு மற்றும் பயங்கர ஹாப்பி அவரோட இருந்து பார்த்தது, பயங்கர ஹாப்பி
1: இருக்கிறது.
13: அப்புறம் அவர் சொன்னாரு பீசா வாங்கணும், அப்படி நான் சொன்னேன் இன்டர்வியூ போய் வாங்குவோம்னு வேணும் வேணும். அப்புறம் மேட்ச் முடிஞ்சாலும் வாங்கணும், கீழே போயிட்டு அந்த பாட்டில் தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி வந்தோம். இல்ல தண்ணி பிடிக்க போகல, ஸ்டார்ட்ல 6 மணி தண்ணி பிடிக்க போனோம், குடிச்சு அவனாரு நிறைய தண்ணி குடிப்பாரு, ஜூஸ் எல்லாம் வேணான்ட்டாரு. அப்ப சத்தம் கேட்டுன்னா ஓ மஸ்வி ரொனால்டோ, மஸ்வி ரொனால்டோ, ஏ ரொனால்டோ வந்துட்டார், பஸ்ல வந்து நான் பார்த்தோம், இறங்குறதெல்லாம் பார்த்தோம், கிரவுண்டுக்கு நினைக்கல 1 hour ஏலியே உள்ளுக்கு எல்லாம் வரமாட்டாரு அப்படி இப்படின்னு. அப்புறம் தண்ணிக்கு தண்ணி எடுத்துட்டு நாங்க மேல போயிட்டோம், மேல போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் முடியக்கல. நாங்க டாக்டர்ஸுக்கு அவங்க ஃபேன் ஃபெஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் இந்த ஃபுட்பால வந்து உள்ளுக்கு கொண்டு போக விடல, பொட்டல் மட்டும்தான் கொண்டு போட்டாங்க, நாங்க அந்த லொக்கர் மாதிரி ஒன்று இருக்கு அதுல அதுல மணி பே பண்ணி அதுல வச்சுட்டு வந்தோம், அதை எடுத்துட்டு வரணும், அங்க போனா பாம்பு மாதிரி கியூ நிக்குது, ஆனா ஃபாஸ்டா எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க வீட்டுக்கு போயிட்டு பீஸா ஆர்டர் பண்றோம், நீங்க வீட்டுக்கு நடந்து வாங்க, அது 15 minutes வாக் தான்.
1: நினைக்கிறேன் பேசுறீங்க
13: வெளியில வந்துடும், 9:15 வெளியில வந்துட்டு அப்புறம் அங்க இருந்து புறப்பட ஒரு 45 minutes லைன்ல நின்று அந்த ஃபுட்பால் எடுக்கிறதுக்கு, ஃபேவரட் பால் அவர் விளையாண்டுட்டே தான் வருவாரு, ஹோக்லயும் விளையாண்டுட்டு தான் போறாரு, தட்டி தட்டி விளையாண்டுட்டு போறாரு,
1: விளையாண்டுட்டு
13: தான் வருவாரு.
1: ஒரு குட்டி ரொனால்டோ வந்து வீட்லயே உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்ப.
13: ஆமா வீட்டுக்கு போனோன்னு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் குளிச்சுட்டு அவங்க இன்னைக்கு 3 பேரும் இன்னைக்கு காலையில நியூயார்க் போயிட்டாங்க,
1: போயிட்டு
13: அங்க எங்கட அவங்களோட ஒரு கசன் எங்கட வஸ்திர இந்த வைஃப்ட ஒரு கசன் சன்னுக்கு வெட்டிங் இன்னைக்கு.
1: ஓகே ஓகே சார், அப்ப இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் விஷயம் சொல்ல போறீங்க கண்ணன்?
13: இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் விஷயம் சொல்ல, எனக்கு பர்த்டே இன்னைக்கு நம்மட அவர்களுக்கும் இல்ல இன்னைக்கு, இன்னைக்கு வந்து
1: ஜெனரலா திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் எல்லாருக்கும், ஒரு
13: எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாட திருமண நாள் கொண்டாட எல்லாருக்கும் வாழ்த்தி கொண்டு மற்ற வாழ்க்கையில
1: தத்துவம்
13: சிம்பிளா 3 தத்துவம். ஒண்ணு வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கும்,
1: சரியா
13: ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பாசிட்டிவா திங்க் பண்ணணும்,
1: பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஓகே
13: இப்ப என்ன என்ன ஃபெயிலியர் வந்தாலும் சரி இது எப்படி தீர்க்கலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டு வந்தா ஹாப்பியா இருப்பீங்க நீங்க. இல்ல ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். மத்தது வந்து முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ண, நாங்க ஒர்க் பண்ற நேரத்துல ஒர்க் பண்ற நாட்கள் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் இப்ப ரிட்டையர்னால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதான் நான் சொல்லுவேன் வார வருமானத்துல 10% சைட்ல போட்டு வைக்கணும், அதை ஹெல்ப் பண்றது, அதான் நான் பேரனுக்கு சொல்லி கொடுத்து அவரும் காசு சேர்த்துக்கிட்டு இருக்காரு, இப்ப
1: ரொம்ப நாளா
13: சேர்த்துட்டு இருக்காரு.
1: வெரி குட்.
13: மூணாவது வந்து இன்னொரு சிம்பிள் இதுனா எங்கேயும் போற இடத்துல வந்து அங்க வந்திருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண, மரியாதை கொடுக்கணும், சரியா? எப்படி மரியாதை கொடுக்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம் அது கொஞ்ச பேர் வரமாட்டாங்க வந்திருப்பாங்க, சரியா? எப்பவுமே யாருமே வந்து அதிகமா நான் பேம் பண்ணல அதிகமா கேக்குறேன், எங்க இவரை காணல எங்க அவரை காணல அப்படின்னா முந்தி படிச்ச படிப்பு அப்பா அம்மா சொல்லி தந்து அதுக்கப்புறம் வேலை இடத்துல சொல்லி தந்தாங்கன்னா, இப்ப நீங்க வந்து வராதவங்களை கேட்டா வந்தவங்கள நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி.
1: சூப்பர், ஆக்சுவலி செம்ம பாயிண்ட் இது, வெரி வெரி பவர்ஃபுல்.
13: அதே தான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், வைஃபுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு முன்னால அப்படி கேட்க. அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இல்லாட்டி ஒரு மீட்டிங்க்கு போனா வந்தவங்களை நாங்க அனுசரிச்சு நல்லா பேசிட்டு இருப்போம். அதுதான் இப்ப சும்மா ஒரு பார்ட்டி போனா கூட, ஒரு பார்ட்டி போனா கூட அங்க வந்தவங்களைத்தான் நான் பேசிட்டு இருப்பேன். ஒழிய இது வரைக்கும் வராதவங்களை எங்கன்னு கேட்டதே இல்லை.
1: கேட்டது நல்ல நல்ல பாயிண்ட் ஒண்ணு சொல்லிங்க. பாடல் என்ன கேட்கலாம் கண்ணன் உங்களுக்கு?
13: பாடல் வந்து என்ன, ஐயோ நான் யோசிச்சுட்டு என்ன எம்ஜிஆர் பாட்டு ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: காலை வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க? அது பிரச்சனை இல்ல, தம் மாரோதம் ஹிந்தி பாட்டு தான் உங்களுக்கு வந்து கேக்கணும்னு விருப்பம் அப்படிதானே? உங்களுக்காக இல்லையா இல்லாத
10: பாட்டா? எனக்கு இந்த பில்லாடுல இந்த நல்ல இந்த விருப்பம் இருக்கு தெரியுமா? வாலிபால் ஒவ்வொரு கேம் இருக்கு, செட்டப் கேம் இருக்குது.
1: சரி,
10: வாலிபால் நெட்ல விளையாடுவாங்க.
1: ஆமா ஆமா,
10: தெரியுமா உங்களுக்கு?
1: ஆமா தெரியும், சொல்லுங்க. அந்த அளவுக்கு தெரியாது, உங்க அளவுக்கு தெரியுமா தெரியாது. வாலிபால் தெரியும், நெட் போட்டு விளையாடுவாங்க, பீச் வாலிபால் எல்லாம் நாங்கள் விளையாண்டுருக்கோம், அவ்வளவுதான். அது தெரியும்.
10: அதுல வந்து செட்டப் கேம், ஒரு ஆள் பந்து செட் பண்ண ஒலிம்பி அடிக்கணும்.
1: ஆமா,
10: அது ஜியோமன் கார போட்டு அந்த மணியா விளையாடுவோம், ஜியோமன் கார பொம்பளையால் அது அது ஆள் உயரமா இருக்கணும்.
1: அது சரி, கரெக்ட் தான்.
10: போல செட்டப் பண்ண
1: உங்களுடைய பாடல் எப்படியாவது தேடி எடுத்துறேன். வழக்கம் போல உங்களுடைய அந்த கந்தர்வ குரல்ல அந்த பாட்டை பாடி காட்டினதுக்காகவும் நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
14: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
15: Working for you.
16: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நேரம் சரியாக 10:04 ஆகுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய ஃபேவரட் நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் தாரணி,
3: வணக்கம் தாரணி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜாலியா உற்சாகமா? எங்க இன்னைக்கு டியூட்டி ஆரம்பிச்சாச்சா இல்ல இனிமேதானா?
4: இல்ல இல்ல, எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட். அப்ப வீட்டு சமையல் நடக்குது.
3: சமையல் நடக்குது, கேக்குது. என்ன இன்னைக்கு சிறப்பான சமையல்?
4: இன்னைக்கு வெஜிடபிள் தான், கத்திரிக்காய் குழம்பு, பருப்பு, மற்றது கராட்டம் லீக்கம் போட்ட ஒரு வரை, மற்றது ஒரு பொடி, பாவக்காய்.
3: இதுக்கு பேர் சிம்பிளா? டேங்க அப்பா, என்ன ஒரு வாழை இலை விருந்தே வச்சுட்டு சிம்பிளா தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு
4: எனக்கு, நான் வெஜிடேரியன் தானே, அப்ப எனக்கு ஒரு 5 கறி அப்படி ஒன்று இருந்து அப்படி சாப்பிட விருப்பம்.
3: ஓகே,
4: அப்ப அது இந்த வீட்டை நிக்கிற வழியா
3: சொல்லுவேன். நீங்க வெஜிடேரியனா?
4: கோழிக்கு
3: பரிதாபப்பட்டு நீங்க வந்து
4: நினைக்கிறேன்
3: நாளைக்கு
4: வேலை போனா வீட்டுக்கு என்ன ஆகும், நாளண்டைக்கு அது நடந்தா என்ன ஆகும், அப்படி எல்லாம் ஓவர் திங்கிங்
3: பண்ணக்கூடாது.
4: அந்தந்த நேரம் வரை கூட பார்த்துக் கொள்ளலாம். அதோட நாங்க வந்து இங்க கனடாக்கு வரைக்கும் என்னத்தை கொண்டு வந்தாங்க, பெருசா ஒண்ணுமே கொண்டு வரல. இவ்வளவு காலத்துல இவ்வளவு விஷயங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் பண்ணா மேனேஜ் பண்ண தெரியாது. அப்படி அந்த டிசியா போனோம்,
3: அவ்வளவுதான். அவ்வளவு
4: லைஃப் வந்து ஷோர்ட் தானே.
3: ஆமா ஆமா,
4: இப்ப நாங்க சும்மா ஒரு விஷயத்த நினைச்சு நாங்க கவலைப்படுறதுல பிரியம் பண்ண முடியல. ஒருத்தனை உங்களை ஹெல்ப் பண்ண போறோம், நாங்களே தான் எங்களோட லைஃப பாக்கணும். என்னத்துக்கு கூட டூ மச் அசிங்
3: பண்ணிட்டு.
4: பாட்டு வந்து ஆக்சுவலி நான் நினைக்கிற இந்த பாட்டு தான் டாக்குமெண்ட் கேட்டேன்.
3: நீங்க கேக்கணும் நினைச்சதுதான். அப்படியா? ஓகே, அப்ப அந்த
4: பாட்டோட
3: பிரிக்கணும்
4: அப்படின்னா
3: அது சரி. ஓகே, அதனாலதான் இன்னைக்கு லஞ்சிலும் 8 ஐட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க.
4: சந்திப்போம்
3: கண்டிப்பா. சரியா, நன்றி தாரணி, நன்றி. இந்த தருணத்தில் நான் வந்து என்ன தவம்க்கு வந்து ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். உங்களுடைய டிக்கெட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து தாரணிக்கு அந்த டிக்கெட் போய் சேர்ந்துடுச்சு அப்படிங்கிறத நான் வந்து ஆன்ல வந்து சொல்லிக்கிறேன். அந்த கண்டிப்பாக உங்களுடைய டிக்கெட் வந்து தாரணிக்கிட்ட வந்து சேர்த்து அவங்கள ஷோவுக்கு வர வைக்கிறது எங்களுடைய கடமை. அதை சொல்லிவிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயருடன் பேசுவோம். வணக்கம்.
5: வணக்கம், இது ரவிபாலா.
3: ரவிபாலா, வணக்கம். காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க சுவாமி?
5: நான் நல்லதாக, நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
3: சிறப்பாக சிறப்பாக நல்லா இருக்கேன். உங்களை எல்லாம் வந்து நலம் விசாரிச்சாரு சிவலிங்கம்மையா வேற எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்ருக்காரு. ஸோ அவர் வந்து கேள்விப்பட்டிருப்பார் போல, உங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். எல்லாரையும் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன், பேச முடியல. அவங்களுக்கும் ஏதாவது இப்போ மருந்து ஏதாவது இந்தியாவிலேருந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் கொண்டு வரேன்னு சொல்லி எவ்வளோ ஸ்வீட்டாக உங்களுக்காக சிவலிங்கம்மையா வந்து அக்கறையோடு கேட்டார். ஸோ அதை இந்த இடத்துல ஆன் அவருடைய அந்த பெரிய மனசை வந்து இப்ப அங்கீகாரப்படுத்த விரும்புறேன்.
5: ஆமா, நன்றி நன்றி சொல்லியும் ஐயா நன்றி. ஆனா எனக்கு மருந்துகள் எல்லாம் அதெல்லாம் நீங்க கொண்டு வரணும், இங்க எல்லாமே கிடைக்கு,
3: எல்லாமே இருக்கு.
5: கொஞ்சம் கொஞ்சமா ரீகவரி ஆகிக்கொண்டு வரும், எந்த ப்ராப்ளமும்
3: இல்லை.
5: அதே சமயம் நீங்க கொண்டு வரேன்னா ராஜுக்கு திருநெல்வேலி அலுவா கொண்டு வந்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும்.
3: பயந்துட்டு நான் கூட ஒரு தீவுல இருந்து ஏதாவது மூலிகையை கொண்டு வர சொல்லுவீங்களோ அப்படின்னு. திருநெல்வேலி ஹல்வா தான் உங்களுக்கு வேணுமா? கொண்டு வந்துருவோம், அப்ப மேட்டர். அல்வாவுக்கு அல்வா குடுக்கிறது பெரிய
5: விஷயம்தான்.
3: நீங்க அமைதிப்படை சத்யராஜ் மாதிரியா?
5: ஆமா ஆமா,
3: அல்வா குடுக்கறதுல கில்லாடி
5: கில்லாடி கில்லாடி, அதான் நம்ம நம்ம சொல்லியதுதானே.
3: அது சரி, ரைட்.
5: இல்லாட்டி கைலாசா வாங்கிடுமா?
3: அது சரி, கரெக்டு தானே. இல்லாட்டி கைலாசா கையில வந்து சேருமா?
5: சேருமா,
3: கரெக்டே.
5: நீங்க கோட்டை எல்லாம் பண்ணியதா?
3: இது
5: நிகழ்ச்சிக்குமே
3: நேர்ல வரதும் கஷ்டம், பயணிக்கிறது இப்ப கொஞ்சம் சிரமம் இல்ல? இல்லன்னா உங்களை நேர்லயே மீட் பண்ணிருக்கலாம்.
5: சிறப்பாதான் இருக்கும்
3: ஒரு விளம்பரத்தை போட மாட்டாங்க இல்லையா? நண்டு பிராண்ட் லுங்கியோட விளம்பரம் தான் வேற லெவல். ஆமா ஆமா, கரெக்ட் தான். எப்படி எல்லாம் பிராண்ட் பதிவு பண்றாங்க பாருங்க.
5: வேலைக்கு போயிட்டு கரண்ட் கூட ட்ரெயின் எல்லாம் ஓடையலாம
3: இருக்காமே.
5: அப்ப இயற்கை நீங்க நாங்க நாங்க பாதுகாக்காட்டி
3: உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? அதுதான் முக்கியமா சுவாமிகள் சொன்னா சிறப்பா இருக்கும்.
5: முக்கியமா உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. சின்ன வயதுல இருந்து நான் கொண்ட தத்துவம் உழைத்து எவ்வளவு எழுமோ நிச்சயம் இல்லையா, பரவாயில்ல. சாப்பாடு இல்லையா, பரவாயில்ல, உழைப்பா, உழைப்ப நோக்கி தான் போடுறது.
3: ஓகே ஓகே,
5: நம்ம அது அதுதான் கோடி கோடி ஆண்டு இல்ல வறுமையா விரட்டலாம் ராஜ். நாங்க எங்க முழு உழைப்பு நாங்க குடும்பமா இருந்தா நிச்சயமாக வறுமையா விரட்டலாம். ஒவ்வொன்று வாழாட்டியும் சாதாரண நிலையில வாழலாம். மற்றவன் சிரிக்காம மற்றவன் சிரிக்காம நாங்க எங்க வாழ்க்கையா நீங்க கெத்தா கொண்டு போகலாம்.
3: என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
5: நான் அதே பாட்டு தான் கேட்க விரும்புறேன்.
3: உங்களோட சேர்ந்து இன்னொரு இவரும் கண்ணனும் வந்து எம்ஜிஆர் பாடலா போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருக்கும் சேர்த்து இந்த பாட்டை போட்டுருவோமா? நான் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
5: வாழ்த்து தெரிவித்து எனக்கு நேரடியா பேஸ்புக் மூலமா திருஞ்செய்தி மூலமா எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நன்றி ராஜ். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருடைய ஆசையாலையும்
3: வந்துட்டாங்க. தாத்தா வாங்க விளையாடலாம் அப்படின்னு பின்னாடி சவுண்ட் கேட்டுச்சு. இதை கூட வேற என்ன தேவை வாழ்க்கையில இல்லையா? பியூட்டிஃபுல் லைஃப். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
6: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, andrea.
10: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
11: Music Connects.
10: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: அப்படின்ற

0: ராஜா.
1: ஏய் மாமா, யூ வாண்ட் டு கெட்
0: ஏய் மம்மா, யூ வான் ஹிட் மீ, யூன மம்மா, யூ வான் ஹிட் மீ, எப்படி ராஜா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்காக பாட்டு கேட்டதுக்கு அந்த பாட்டு ஒழிச்சது. இப்பொழுது இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: எங்கேயோ ஒரு பயங்கர ரைடு போயிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். ரைட், ஓ பிளான்ட்ல இருக்கீங்க, அதான் இந்த சத்தம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: ஆமா, நேத்து மேட்ச் வந்து நிஜமாவே பயங்கர நெயில் பைட்டிங் மேட்ச் தான்
2: இருந்தது,
0: ரொம்ப சுவாரஸ்யம். ஆமா, இல்ல எனக்கு ஆக்சுவலி என்டையர் கிரௌடே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அவங்க தோத்ததுக்கு, இப்போ போர்ச்சுகல் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்பட்டதோடு அவங்க தோத்ததுக்கு ஃபீல் பண்ண கிரௌடு தான் அதிகம் இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கை தத்துவத்தை தான் தலைப்பா கொண்டு வந்திருக்கோம்.
2: நான் கடைபிடிக்கிறது வந்து பி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரிடே, நமக்கு கிடைச்சதுக்கெல்லாம் பி தேங்க்ஃபுல். ஏன்னா நம்மள விட டிசர்விங் நிறைய பேர் இருக்காங்க.
0: கண்டிப்பா, ஆமா ஆமா.
2: நான் எப்பவும் நினைக்கிறது காட் ஹஸ் கிவன் மி மோர் தென் வாட் ஐ டிசர்வ் ஆர் வாட் ஐ ஆஸ்க் ஃபார். அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது பி பாசிட்டிவ், எப்பவுமே பாசிட்டிவ் திங்க் பண்றது. வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் இல்லையா? தக்காளி, அப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் நம்ம கவுண்டர் டாப்ல இருக்கிற ஐட்டம், அது பிளாஸ்டிக் பேக். அதையும் சிலவங்க வாழைப்பழம் தூக்கி இப்ப பிளாஸ்டிக் பேக் போட்டு
0: போவாங்க,
2: அது பிடிக்காது எனக்கு. அது மாதிரி கவுண்டர் டாப் இருக்க வேண்டிய சாமான்துக்கு எல்லாம் அது இல்லை. ஃப்ரூட்ஸ் வாங்கினா கூட ஆரஞ்சு வாங்க கூட பேக் பண்ண மாட்டேன்
0: நான்.
2: பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றது எனக்கு, இது கொத்தமல்லி இலைக்கு சிதாங்கோ, அப்புறம் புதினா வாங்கினா, இல்லன்னா கீரை, கீரை நிறைய வாங்குவேன். அதுக்கு மட்டும் ஃப்ரிட்ஜ்ல போவோம் இல்லையா, அதனால பிளாஸ்டிக் பேப்பரோட
0: வாங்கிடுவேன்.
2: வருவானுக்கு வண்டி சாமான எடுக்கிறோமோ இல்லையோ, வண்டி உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 10-12 பேப்பர் உருவானுங்க, டப்பு டப்பு டப்பு டப்பு டப்புனு
0: உருவிட்டு போட்டுட்டு அப்புறம் அதுலயே போட்டு போயிருவாங்க.
2: பார்த்தா ஓங்கி அறையெல்லாம் போல போகும்.
0: படிச்சவனுங்க,
2: வயசு கம்மியானவனுங்க, படிச்சவனுங்க, இவ்வளவு கூட விவரம் எல்லாமே இருப்பானுங்க. அப்புறம் பாதி பேப்பர் அப்படியே விட்டு போயிடும், காத்துல பறந்து அங்க எல்லாம் பார்க்கிங் லாட் பூரா சுத்திட்டு
0: இருக்கும்.
2: தேவையாது, தேவைக்கு இருக்கிறது எடுத்தா போதுமே,
0: அதை
2: ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும், அது மாட்டேங்கிறாங்க. அதான் சுற்றுப்புற சூழல் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க.
0: இத்தனை வருஷம் ஆகி இன்னைக்கும் அதே மாதிரி இருக்காங்கன்றது ஆச்சரியமா இருக்கு.
2: அதே மாதிரிதான், அது வந்து பல்லு விளக்கும் போது பைப்பை திறந்து விட்டு பல்லு விளக்குறது.
0: இது தலைப்பு நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் எரிச்சல ஊட்டுது அப்படின்னு நம்ம பேசின அன்னைக்கு நீங்க இது எல்லாத்தையும் வந்து சொன்ன ஞாபகம் இருக்கு.
2: தேவையாது,
0: சூப்பர். உங்களுடைய அந்த தத்துவத்துல நன்றியோட இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடல் என்ன கேட்கலாம் சார் உங்களுக்காக? எது மெட்டி படத்திலயா? ஓகே, இளையராஜாவும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடிய பாடல். யா, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி,
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.

0: ஸ்பெஷலாக வந்து ஒரு கோட் கொடுத்துருந்தேன் சிஎம்ஆர் நேயர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு டிஸ்கவுண்டட் டிக்கெட். அதை வந்து நீங்கள் பெறத்துக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய அந்த ஹாட்லைன் நம்பரை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 4371294622. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். 4372149 4672 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்காக அந்த டிக்கெட்ஸை சிஎம்ஆர் 101.3 கோடை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. நேற்று மேட்சில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். முக்கியமாக வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொனால்டோவும் மாட்ரிக்கும் வந்து கட்டிப்பிடிச்ச அந்த காட்சி இல்லையா. லூகா மாட்ரிக் வந்து அவருக்கும் வந்து இதுதான் வந்து கடைசி மேட்ச் அவர் ஜெயிக்கல. இதுக்கப்புறம் வந்து அவர் விளையாடும் போகிறதில்ல. அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு கட்டி பிடிச்சி அவர் வந்து டேய் நண்பா வாடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அவரும் ரொனால்டோவும் அந்த வருத்தத்தை வந்து தெரிவித்து மனசார வந்து கட்டி பிடிச்சி இவரும் வந்து கட்டி தழுவி ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனை ஷேர் பண்ணாங்க. அந்த மொமெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ரீவிசிட் வேற பண்ணேன் நான். அது யூடியூப்பில் அந்த காட்சி வந்து அடிக்கடி மறுபடியும் போட்டாங்க. இதில் என்னமோ ஒன்று இருக்குல்ல, ரெண்டு மிக பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் அவங்க மீட் பண்ணும்போது ரெண்டு பேருமே வந்து இப்போ என்னென்னா ரெண்டு பேருமே பயங்கர பிளேயர்ஸ். ஆனால் யாராவது ஒருத்தர் வின் பண்ணி யாராவது ஒருத்தர் லூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் வெறும் விளையாட்டு தான்டா, நமக்குள்ளார இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தோலை தட்டி கொடுத்து விட்றான் மாப்பிள்ள பார்த்துக்கலாம் விட்றான் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. அது சூப்பராக இருந்தது அந்த மொமெண்ட். ஸோ வாழ்க்கை தத்துவம்னா அதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அதை பார்த்த உடனே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை ஷேர் பண்ண விரும்பினேன். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜு, சாரி நான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் வந்துட்டு மறந்துட்டேன். நீங்க அவசரத்துல வேண்டி
0: வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம்.
1: நீங்க சொன்னீங்க வச்சுட்டு நான் ஒரு சொல்ல தான் திருப்ப எடுத்தேன். கண்டிப்பா நன்றி அவருக்கு. அந்த எனக்கு அந்த டிக்கெட் ஒப்ப பண்ணது அதனாலதான் போறோம்
0: நாங்க. எப்படி ராசி உங்களுக்கு நீதான் நான் சொன்ன அந்த பிரபஞ்சம் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அது தானா குடுத்துரும் எப்படியாவது ஒரு வகையில. என்ன மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
1: எனக்கு ஒர்க் இருந்து அதால போற பிளான் இருக்கீங்க. இப்ப ஹாஃப் டே எடுத்து போறோம்.
0: சூப்பர், சிறப்பு, ரொம்ப ரொம்ப
1: அதுக்குதான் திருப்படுத்தினான்.
0: மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் தரணி. நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம்.
2: வணக்கம் நிர்மலா.
0: வணக்கம். வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கதான் வந்து வெயில் அதிகமா இருக்கு நம்ம ஊரை விட, தெரியுமா?
2: ஆமா, கேள்விப்பட்டேன்.
0: ஆமா, இங்க பயங்கரமான வெயில் அடிக்குது. நீங்க அங்க வந்து எவ்வளவு தெரியல, நம்ம ஊர்லயே 36-32 தான் இருக்கு இல்லையா இன்னைக்கு.
2: 30 சென்னையில எல்லாம் 36-38 40 கூட போகுது.
0: போகுது. ஓகே ஓகே.
2: இன்னும் வெயில் நாள் முடிஞ்ச மாதிரியே இல்ல.
0: இல்ல இன்னுமுமா?
2: ஆமா. ஆமா
0: ஓகே. ஏன்னா அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு
2: அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து ஒரு 12 கூடலாம் ஒரு சுள்ளுன்னு ஒரு வெயில நடுவில் கொஞ்சம் மழை பெய்யுது. இருந்தாலும் அந்த அந்த என்ன சொல்றது அந்த அதிகமான வெயில் வந்து இன்னும் குறையலன்னு தான் சொல்லணும்.
0: ஓகே ஓகே, புரியுது. ஆமா
2: ஆமா, இன்னைக்கு உங்க தலைப்பு எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, பேசணும்னு நினைச்சேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே நீங்க அங்கிருந்து கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்.
2: ஆமா ஆமா, நல்லது. பிளாஸ்டிக் பை சொல்லிட்டீங்க, அது வந்து ஏன் வந்து அந்த மாற்றம் வரவே மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் முக்கால்வாசி வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்க சொல்ற மாதிரி நானும் அந்த பையெல்லாம் எடுத்துட்டு போறது சங்கீதா ஹோட்டல்ல போய் வடை வாங்கினா தனியா ஒரு தூக்கு வச்சிருக்கா அதுக்காகவே. சோ அதுலதான் சாம்பார் வாங்குவேன் சொல்றேன், இன்கேஸ் வாங்கணும்னா. ஏன்னா அவ்வளவு சுடு சுட அந்த பிளாஸ்டிக் பையில ஊத்தும் போது, அதுவும் இங்க இந்தியால ரொம்ப அதிகமா தான் இருக்கு. சுட சுட பிரியாணி அதுக்கெல்லாம் வந்து

0: ஒரு அந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு பேப்பர் இருக்கும், அது என்ன சொல்லுவாங்க, அலுமினியம் ஃபாயில்,
1: அலுமினியம் ஃபாயில், ஆமா ஆமா.
0: அதுல நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, சுடு சுடு அவ்வளவு சூடா போடும் போது அது எவ்வளவு உடம்புக்கு கெட்டது, என்விரான்மெண்ட்க்கு பாதிக்குது, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. பட் இது வந்து அதோட கொடுமை.
1: இந்தியால வந்து பிளாஸ்டிக்கோட பயன்பாடு வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்பையும் வந்து அது நானே ஃபீல் பண்ண, நீங்களும் கண்டிப்பா அதை தான் ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். சின்ன சின்ன ரோட்டு கடையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த தட்டுக்கு மேலே எல்லாம் அது வந்து ரொம்ப வெரி வெரி புவர் பிளாஸ்டிக் குவாலிட்டியும் கூட, ரொம்ப தின்ன அந்த தட்டு மேலே வச்சு கொடுக்கறது எல்லாமே இல்லை.
0: முயற்சியும் பண்றாங்க, பண்றவங்க பண்றாங்க, பண்ணாதவங்க வேற யாரா வரட்டும், பண்ணட்டும், மாற்றம் கொண்டு வரட்டும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க.
1: இங்கேயாவது இங்கேயாவது நியாயம், இங்கேதாவது பயன்படுத்தினாங்கன்னா ஓகே. இங்கெல்லாம் வாழை மரம் வளராது, ஒரு 6 தான் வளரும், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம், வாழை இலையெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல தான் சர்ப்ளஸா எங்க பார்த்தாலும் நம்ம அசால்ட்டா டெய்லியே வீட்லயே வந்து வாழை இலையில சாப்பிடக்கூடிய குடுப்பனை நமக்கு ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஆனா அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை.
0: கண்டிப்பா ஆமா, அதுக்கு வந்து மெத்தனோன் தான் காரணம்னு நினைக்கிறேன். யாருமே அந்த முயற்சி எடுத்து, அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா தெரியல, மந்தார இலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, முதல்ல தைய இலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த அல்வா கடையில, ஆமா அல்வா கடையில போனீங்கன்னா அல்வா வந்து அதுல சுடு சுட எடுத்து அந்த இலையில போட்டு தருவாங்க. அப்புறம் வந்து அந்த குறுக்கிட்ட ஒண்ணு பண்ணுவாங்க, அது வந்து பூச்சி மரைய அந்த இலையில வந்து ஹார்ட் ஷேப்ல ஒரு குறுக்கிட்ட பண்ணுவாங்க, நம்மலாம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்டோடவே அந்த இலையோட டேஸ்டும் இருக்கும்.
1: பலாப்பழம் வளர்ற மரம் இருக்கு இல்லையா, அதோட இலையிலேயே தான் பலாப்பழத்தையும் சர்வ் பண்ணுவாங்க.
0: மலை
1: பிரதேசங்கள்ல நீங்க
0: அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதுன்னும் போது அதுக்கான மெஷர்ஸ் வந்து பாப்போம். நம்ம விஜய் வந்திருக்காரு, அவர் என்ன பண்றாரு,
1: ஓ இலக்கியம் அவர் தானா. கரெக்டா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டையே வந்து குத்தம் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறதை விட மக்கள் மாறணும் இல்லையா. நம்ம என்ன நினைக்க, நம்ம என்ன செய்யணும் நம்ம ஊருக்கு அப்படின்னு நினைச்சாலே போதும்.
0: இல்லை எனக்கு தெரிஞ்சு ஊருக்குன்றது கூட வந்து 2வது 3வது பட்சம் தான், நம்மளுக்கே நல்லது இல்லைல்ல.
1: கரெக்ட் தான்.
0: இப்போ வந்து நீங்க ஒரு சுட சுட ஒரு சாம்பாரை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல ஊத்திட்டு, இல்ல டீ கடையில பாத்தீங்கன்னா டீ எல்லாம் அதை மாதிரி வாங்கிட்டு போறாங்க. அது சொல்றது வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன், தெரிஞ்சுதான் வாங்குறாங்கன்னு தான்
1: எனக்கு தோணுது. ஆல்டர்னேட் இல்லாம வாங்குறாங்க, ஆல்டர்னேட் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா.
0: ஆமா ஆமா, இல்ல அது கொஞ்சம் என்ன சொல்றது, அது மெனக்கெடணும், நம்ம போய் ஒரு பாத்திரம் எடுக்கணும் உள்ள இருந்து. அதனால எப்பவுமே என்னோட வண்டிலயோ இல்ல கார்லயோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா 2 எக்ஸ்ட்ரா 2 அந்த மாதிரி போட்டு இருப்பேன். அடுத்து வந்து லைஃப் பத்தி கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானது. அது நாம வந்து நிறைய விஷயத்துல காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு வீடு இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும், அந்த கார் வாங்கினாதான் சந்தோஷமா இருக்க முடியும், இந்த வேலைக்கு போனாதான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த உண்மையான சந்தோஷம்ன்றது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலதான் இருக்கு. ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறது, ஒரு பூ பூக்கறத பாக்கறது, ஒரு பீச்ல போய் ஒரு சன்ரைஸ் டைம்ல சன்செட்டோ அந்த டைம்ல ஒரு வாக் போறது, இதுக்கு எல்லாம் வந்து பணமே தேவை இல்லை ஆக்சுவலா. ஆனா வந்து என்ன சொல்றது, மனம் தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன விஷயத்துலதான் வந்து அதிகமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது அப்படின்றது என்னோட நான் அப்படிதான் வந்து நினைப்பேன். என்ன சொல்றது, ஒரு பயங்கர பந்தா காட்டணும் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்க மாட்டேன், ரொம்ப எளிமையா இருக்கணும் தான் நினைப்பேன். சமையல்னா கூட வந்து சில உங்க வீட்டுல யாரா வராங்கன்னா வெரைட்டியா சொல்லுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, நான் வந்து இதான் என் வீட்டுல சாப்பாடு, இதான்
1: சாப்பிடணும், நீங்க தான் பிரியாணி பண்ணுவீங்களே, நீங்க எளிமையா பண்ண. ஆமா, பின்ன அதை விட வேற என்ன தேவை, நீங்க தான் அருமையா பிரியாணி செய்யறாளாச்சு.
0: வாழ்க்கையோட சந்தோஷம் இருக்குது. அதை வந்து நம்ம கவனிச்சு பாக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளோட அவசரமான வேலையில ஓடிட்டே நம்ம வந்து அதை நோட்டீஸ் பண்ண மறந்துடுறோம். அந்த மாதிரி அதுக்கான தருணங்கள் வரும்போது பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, கேம்ஸ் விளையாடுறது, அதெல்லாம்
1: சாதாரண விஷயத்திலும் அழகு இருக்கு, ஒவ்வொன்றிலும் ஒரு தனி அழகு இருக்கு, அதை அனுபவிக்கணும் அப்படின்றீங்க இல்லையா?
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. பாட்டு வந்து அந்த ரஜினி படம், ரஜினி மீனா மலைக்கோயில் வாசலில், படம் பேரு எனக்கு தெரியல,
1: வீரா படத்துல அந்த பாட்டா? ஓகே, மலைக்கோயில் வாசல்.
0: ஆமா, அந்த பாடல். நன்றி ராஜ், இவ்வளவு பொறுமையா என்னோட கதை எல்லாரோட இதையும் கேக்கிறதுக்கு.
1: ரொம்ப ரொம்ப
0: நேர்கள் அனைவரும் வந்து மேட்ச்ல பயங்கரமா எல்லாரும் மூழ்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கதைகளும் கேக்கிறது ரொம்ப என்ன சொல்றது, விறுவிறுப்பா இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன், மத்தவங்க பேசுறது கேட்கும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது, அவங்க அதை பத்தி என்ன நினைச்சாங்க, அது எல்லாமே வந்து நிச்சயமா சீமா கேட்கறது வந்து எனக்கு ஒரு பெரிய மைண்ட் ரிலாக்ஸேஷன். நன்றி உங்களுக்கு,
1: எப்பயுமே உங்களோட ஆதரவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி நிர்மலா. அங்கிருந்து இந்தியாவிலிருந்து டைம் எடுத்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டும் பண்ணி அங்கே இருக்கிற சில பிரச்சனையும் வந்து நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? என்ன தான் நம்ம வந்து நம்ம ஊரை மிஸ் பண்ணாலும் இவங்க கொடுக்குற அப்டேட் வந்து அப்பப்போ இவங்க பேசும்போதாக நம்ம ஊரில் இருக்கிறவங்ககிட்டயே பேசுகிறதுனால அந்த கேப் குறையுது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ அப்பா அம்மா எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்க, அதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பெரிய சப்போர்ட்டே வந்து இல்லாத மாதிரியும் கை உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆனாலும் அப்பப்போ ஃபுல் அப்டேட் கால் பண்ணி பேசி, அங்கே என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன சமையல், யாரை மீட் பண்ணீங்க, அத்தை பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இதை பண்ண அப்படின்னு ஃபுல் அப்டேட் கொடுப்பாங்க. ஒரு ஒன் ஹவர் கால் நடக்கும். இப்போ தான் வந்து நான் நினச்சிக்கிறேன், யாரை நம்ம புருஷோத்தமன் தான் டெய்லி கால் பண்ணி ஒன் ஹவர் டு த்ரீ ஹவர்ஸ் அம்மா கிட்டே பேசுகிறாரு, எப்படி அவரால் முடியுது அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு போயிட்டாங்க, போய் பேசுனா அவங்க வந்து நிறைய கண்டென்ட் வச்சுருக்காங்க பேசுகிறதுக்கு, ஆனால் நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசவே எதுவுமே இருக்க மாட்டேங்குது கண்டென்ட்டு. அப்போ யோசிச்சு எப்படி இவர் வந்து டெய்லி டெய்லி ஒன் ஹவர் டூ ஹவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஹலோ, நல்லா இருக்கேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. ஏனென்றால் நீங்கள் தொலைக்கு இந்த நிலையை புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? மகிழ்ச்சி அடைஞ்சேன். நான் அம்மா என்ன கேட்கிறேன்னா, நான் தானே சமைக்கிறேன். நான் அப்ப அம்மாக்கு தெரியும் சமையலை பத்தி, அம்மாவுக்கு தெரியாது. அம்மா எனக்கு தீர்த்தி வளர்த்தோ தெரியும், நான் சும்மா சமைக்கிறது எப்படி சமைக்கிறீங்க கேட்டு கொண்டிருப்பேன், நடந்து சொல்லி கொண்டிருப்பேன். அம்மாவுக்கு தெரியாது இருக்காது, அவ சும்மா இது எப்படி வச்சேன், இதுக்கு என்ன போட்டீங்க, ஏதாவது சொல்லி கொண்டிருப்பேன். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, இந்த சூரியனுக்கு மனைவி இருந்தா இல்லையாண்டு உங்களுக்கு எவ்வளவு போல கலாட்டி வச்சு சொல்லி அவ்வளவு தெரியுது.
1: அவ்வளவு, ஆமா அவ்வளவு சூடா இருக்கு.
2: வாழ்க்கையோட வழுக்க தேங்க போல வார்த்தைகளில் கவனம் இல்லாவிட்டால் காலம் எங்களை வாழ்க்கைய பிரித்து விடும், காலம் எங்கட்டது பிரித்து விடும். மற்றது எங்களை விழுந்துடும், கொஞ்சம் அமர்த்தி விட்டமாட்ட உடைஞ்சிடும், கொஞ்சம் ஆக அமர்த்தி விட்டமாட்ட அப்படியே இந்த இதா பிரிஞ்சு போகும். சரி, பிரிஞ்சு இதா
1: வந்துடும்.
2: அதே போல நாங்கள் இப்ப நாங்க வார்த்தையில கவனம் இல்லாட்டி நாங்க அன்பான பார்த்திருந்தா அந்த உறவுகள் இன்றைக்கு நிலைக்கும், இன்றைக்கு கோபத்துல இருந்தாலும் இன்றைக்கு நான் நிலைக்கும். உங்களுக்காண்டு நீங்கள் அந்த பொலித்தீனை கொண்டதற்காக ஒரு பார்த்த இயற்கையை அவமதித்து விட்டு இயந்திரத்துக்கு மாறும் போது மனிதந்த வாழ்க்கை சுட்டெரிக்கும் சூரியன் போலதான் எப்பவும் சூடாக இருக்கும், எப்பவும் ஒரு மன அழுத்தமான வாழ்க்கையா இருக்கும் என்று. மூன்றாவது வந்து என்னுடைய பிரியமானவர்களுக்காக, என் இதயத்துவார புனிதமானவர்களுக்காக இந்த வார்த்தை. என் அன்பு உண்மையானது தூரம் எனக்கு பாரமில்லை, என் அன்பு உண்மையானது தூரம் எனக்கு பாரமில்லை, என் அன்பில் மாற்றமில்லை என்று எனக்கு ஏமாற்றவும் இல்லை, என் அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, இது ஆத்ம அன்பு. கிடைத்தால் துணை, கிடைக்கவில்லை என்றால் நான் அவர்களை காக்கும் அணை, அதாவது அவர்கள் அன்னையின் மறுவடிவமோ தோழனோ ஒரு நல்ல சகோதரனாக என்றுமே இருப்பேன். இது சங்கடம் தீர்க்கும் என்று சவுத்தியில் இந்த அவரதே பரமாக எனக்கு இது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆனா இந்த இதயங்கள் இந்த பூமியில இருக்கும் வரையும் ஏதோ ஒரு வடிவில பயணிக்காட்டி இந்த இதயங்கள் ஒன்று ஒன்று என்னென்று சொன்னால் முற்றுப்பெறாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும் என்று இந்த கருத்து சொல்றது. ஏன்னா நானும் மறக்கிறதுக்கு இவ்வளவோ முயற்சி செய்யறேன். இந்த ஆனா நான் எதிர்பார்ப்பாக்கணும் கொள்ளணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை, ஆனால் ஏனோ மறக்க முடியவில்லை. அதான் விநாயகர்ட்டே இந்த அன்பை ஒப்படைக்கிறேன். நான் சங்கடம் சீக்கிரம் சவுத்தி இன்றைக்கு
1: இந்த
2: அன்பை விநாயகர்ட்டே இந்த அன்பை ஒப்படைக்க எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, மறக்கவும் முடியவில்லை, அவர்கிட்டயே ஒப்படைக்கிறேன். இந்த அன்பு தொடர வேணுமா, தொடர்ந்து வேண்டாம், இந்த வழியிலும் புனிதமா தொடரட்டும். நான் ஒரு நிமிஷத்துக்குலாம் காட்சி பண்ணிக்கிறேன், நான் நம்பிக்கிறேன் மற்றவை கலைக்கணும்
1: கண்டிப்பா.
2: மற்றது நன்றி. தோலா தோலா கனவு தோலா அந்த பாடலை போட்டு விடுங்கள். அதே நேரம் மாண்பு மிகு ராஜ் என்று
1: ஒழிக்கும் வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் ஷெரின் கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் ஷெரின், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
1: எதிர்கட்சிகள் செய்யும் சதி அப்படின்னு
3: நினைக்கிறேன்.
1: நேர்ல சந்திச்சதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும்ல. இப்ப நிறைய பேரை ஏமாத்தலாம் நீங்க இதை வச்சு. வாழ்க்கை தத்துவம்னா என்ன உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்?
3: எனக்கு முதல்ல வாழ்க்கை தத்துவம் அந்த மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம்.
1: சரி,
3: நீங்க எந்த காட்டுல இருந்தாலும் மேட்ல இருந்தாலும் மனசு நல்லா இருந்தா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். மற்றதாக அந்த எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பாசிட்டிவா ஏற்றுக்கொள்ளணும். இந்த வாழ்க்கையில இருந்து அப்படி நடந்தது, ஆனா நான் அந்த பாசிட்டிவா இருந்தபடியா தான் எனக்கு வரக்கூடாத நோய் வந்தது. ஆனா நான் அதை பாசிட்டிவா இருந்தபடியா அன்னைக்கு நான் அதை ஸ்ட்ராங்கா இருந்தபடியா அதை முடியடிச்சிட்டேன்.
1: என்ன வந்தாலும் அத வந்து வெல்கம் பண்ணி ஏத்துக்கணும், பாசிட்டிவா ஏத்துக்கணும்.
3: முதல்ல வந்து என்ன வருத்தங்களுக்கு வந்தாலும் நாங்க அதை அக்செப்ட் பண்ண பழகணும். மற்றது ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், ஆனா நாங்க அதுக்கேற்ற முயற்சியை கொடுத்து அதை போல்டா ஏத்துக்கொண்டு அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு அதை போராடினா அது இதெல்லாம் நான் இந்த வாழ்க்கையில அது கற்றுக்கொண்டேன். ஆனா கடவுளோட பிளஸிங்கும் அதுக்கு தேவை.
1: ஆக்சுவலி எல்லாரும் சும்மா வெறும் தத்துவத்தை அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போவாங்க, பட் யாருமே ரியல் லைஃப்ல அதை வந்து நடந்ததை வச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சொல்றீங்க.
3: 2024ல நடந்தது, 2024ல நடந்தது. நான் இதுவரைக்கும் யாரிலயோ அங்கேயே சொன்னது இல்ல. ஈவன் எங்க சகோதரங்களுக்கு சொல்ல இல்ல, அம்மாவுக்கு சொல்ல இல்ல. ஏன் நாங்க கவலைப்பட்டாலும் அவை கவலைப்படக்கூடாது. அவையிட லைஃப் வந்து இருக்குது, எங்கட கவலையை அவையிலுக்கு சொல்லி அவையிட லைஃப் ஸ்போயில் பண்ணக்கூடாது. இந்த கருத்து எல்லாம் சோமான பிறகு சொன்னு புரிய வந்து வந்தது எனக்கு என்று சொல்ல அதே சொல்ல எப்படி ஆனா கவிச்சு கொண்டே இருந்தேன் அவையிலோட. கவிச்சு கொண்டே போன்ல இருந்த நான், கவிச்சு கொண்டே இருந்தான், செய்ய வேண்டியதான் செய்த நான், யாருமே ஒரு டவுட்டும் படையில கடப்பா வெற்றிகரமா முடிஞ்சவரோ சொன்னேன். ஆனா அம்மாக்கு இது வரைக்கும் தெரியாது. அம்மா லாஸ்ட் இயர் வந்து இறந்துட்டா. ஆனா நல்லது நான் அவக்கு சொல்ல ஆவேன். அவள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா அவக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனா நான் அதை சொல்லி இருந்தா எனக்கு கவலை. அவ சொல்லி இருந்தா அவ அதான் நாளாக ஏதாவது நடந்துருமோன்னு நான் சொல்ல இல்லை. லாஸ்ட் இயர் அவ இறந்துட்டா அது எனக்கு கவலை. அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருந்தது. எனக்கு வந்தது கவலை இல்ல, அம்மா இறந்ததுதான் கவலையா இருந்தது. ஆமா ஆமா, அம்மா வந்து அதான் இந்த புருஷோத்தமன் சொல்ற மாதிரி அம்மாவோட கதைக்கணும். நெடுவில ஒரு கோல் கூட அவைகளுக்கு மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா நான் அந்த இறக்குற அண்டு நான் காலம்பரவ கோல் பண்ணிக்கல நான் எடுத்தேன். எடுக்காம விட்டுருந்தேன்னா அன்றைக்கு நான் கதை காட்டி எனக்கு சாகம் வரைக்கும் அதை கில்ட்டி ஃபீலிங். ஆமா ஆமா, அம்மா எப்பவுமே அது
1: வலியும் இருக்குமா அதுல நிறைய அந்த
3: நெருப்பு மாதிரி அனலா இருக்கும் உடம்பு எல்லாம் நெருப்பு மாதிரி. ஃபேன் போட்டானே ஏசி போட்டானே அதோட வலி வந்து சொல்ல முடியாத வலி. அது எதிரில் கூட வரக்கூடாதுன்னு நான்
1: நினைக்கிறேன்.
3: ஆமா ஆமா,
1: மாவட்டத்தில் சூப்பரா தெம்பா செம்மையா இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உண்மையான சிங்கப்பெண் மாதிரி நீங்க இருக்கீங்க. நான் நேர்ல பார்த்ததுனால
3: சொல்றேன். அப்படிதான் அது நான் எனக்கு முதல்ல அது இருக்குன்னு சொல்லி என் கணவருக்கே சொல்ல இல்ல 1.5 மாசத்துக்கு.
1: ஓகே, உங்களுக்கு ஆனா எல்லாம் தெரியும் பாரு. எல்லாமே கடவுள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் கொடுப்பாரு. அதை சிறப்பா சொன்னீங்க.
3: ஆமா, நான் சிலர் வந்து ஐயோ எனக்கு இப்படி வந்துட்டு எனக்கு அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி நாங்க இதாது எப்பவுமே எங்களை விட மேல உள்ள ஆக்களோட கம்பியா பண்ணாம எங்களுக்கு கீழே இன்னுமே கஷ்டப்படுற ஆக்களோட எங்களை லைஃப கம்பியா பண்ண. ஓகே, நாங்க இதை விட பெஸ்டா தானே இருக்கோம். அப்ப கடவுளோட பிளஸிங் நன்றி சொல்லி கொண்டிருக்கணும்.
1: சிறப்பு, சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் ஷெரின் உங்களுக்காக?
3: எனக்கு வந்து
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல. சரியா, நன்றி ஷெரின், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்குது. எல்லாருமே வந்து லைஃப்பில் ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை எப்பயுமே இவ்வளோ கஷ்டம் அவருக்கு மட்டும் ஏன் கடவுள் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பீரியட் ஒன்று வரும். ஸோ அந்த சாப்டர், இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர் வரும். மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயில் வரும். ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா நிச்சயமாக மழை வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாற்றம் எதிர்பார்த்து நீங்கள் வந்து காத்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஃபைனலாக ஒரு வேர்டிக் கொடுப்பாங்க கடவுள். இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் புரிதல், உங்களுடைய புரிதலுக்கு ஒரு வேர்டிக்ட் ஒன்று எடுக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்களே அனலைஸ் பண்ணி அதை வாழ்க்கையுடைய உண்மை தத்துவம் என்னவாக இருக்கும்னு ஒரு சேஸ் பண்ணி போகிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஜேர்னி, அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணும்போது அதில் அந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஈடுபடும்போது நீங்கள் படிக்கிற புத்தகங்களாகட்டும், நீங்கள் சந்திக்கிற மக்களாகட்டும், நீங்கள் போகிற இடங்களாகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக வேறதோ ஒரு விஷயத்தை சொல்லும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இதெல்லாம் கூட நான் பேசுவேனா அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துலலாம் உங்களுக்கே தெரியாமல் உள்ளிருந்து ஒரு குரல் வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும். அப்படிலாம் அந்த குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பப்போ நீங்கள் மௌனமாகி உங்கள் சுற்றி இருக்கிற குரல்களும் உங்கள் உள்ளேயும் இல்லை மேலிருந்தோ வர்ற குரல்களை கேட்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை தான் இவங்களும் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட நான் கொண்டு வந்த கதையுடைய கண்டென்ட்டும் ஏறக்குறியது தான். அதை அழகாக ஷெரின் வந்து ஒரு நட்ஷெல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம நம்ம கதையை சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
4: எதுவுமே சொந்தம் இல்ல, நாங்க கொண்டு வரதும் இல்ல. ஆர்டிபிஷியல் லைஃப் வந்து நிரந்தரம் இல்ல. நாங்க ஒரு எக்ஸ்ட்ராவா வர மணி எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. லைக் எங்களுக்கு எது போதுமானதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். அதிகமா ஆசைப்பட்டால் அது கஷ்டப்பட்டு இன்னும் மனதை புண்படுத்தும் மொழிய நாங்கள் சந்தோஷமா வாழலாம். அவ்வளவு குறைவா நாங்க ஆசைப்படுறோமோ அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்கலாம். மற்றது ஆண்டவன் சோதிப்பான், நானா கைவிட மாட்டான்.
1: அருமை, சிறப்பான தத்துவம்.
4: சரினாக்காக சொல்றேன், லைக் ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான். ஆண்டவன் இருக்கிறான், அப்ப யாருமே யோசிக்க கூடாது. என்ன கஷ்டம் வருது, கஷ்டம் வரு வேண்டாம். அவங்க சோதிப்பாங்க ஆனா கைவிட மாட்டாங்க.
1: வெரி நைஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், சூப்பர். தரமான செய்தியை சொன்னீங்க. குயின்சன், பாடல் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
4: பாடல் இல்ல,
1: நீங்க செல்வகுமார் தான் உங்களுடைய டிக்கெட்டை வாங்கிட்டு போனாருன்னு நினைக்கிறேன். குயின்சன்
4: இல்ல, இன்னும் ஒரு டிக்கெட்,
1: அதுவும் அவர் தான் வாங்கினாரு நினைக்கிறேன். உங்களோட உங்ககிட்ட இருக்கு. ஓ, கரெக்ட் கரெக்ட். ஆமாம், உங்களோட இன்னொரு டிக்கெட் அங்கே தான் போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆரணிக்கு. இது அது எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா?
4: ஓகே ஓகே. மற்ற செல்வகுமார் என்ன கான்டாக்ட் பண்ணவும் இல்லை.
1: அப்படியா? ஓகே, உங்களோட அவங்க பேசவில்லை, ஆனால் உங்க டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு.
4: என்னது
1: நியாயம்? பாசிபிள் திஸ் இஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை, அவருக்கு உங்களோட நம்பர் இருந்திருக்காது, அதனால
4: உங்களுக்கு
1: நான் வந்து செல்வகுமாருக்கு உங்கள் நம்பரை வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன், என் மேலே தான் தப்பாக இருந்திருக்கும். நான் ஊருக்கா உங்கள் நம்பரை செல்வகுமாருக்கும்
4: இல்லை, நம்பர் இல்லை இல்லை ரேடியோவில் சொல்லியிருக்கலாம், பரவாயில்லை.
1: நான் இப்போ ஆன் ஏரில் உங்கள் நம்பரை செல்வகுமார் கேட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். செல்வகுமார் சீமார் காலருக்கு உங்களுடைய நம்பரை நான் அனுப்பி விட்டுறேன், பிரச்சனை இல்லை.
4: ஓகே ஓகே, தேங்க்யூ.
1: நன்றி குயின்சன், மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன் கலெக்டன்.
1: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
5: நன்றி ஐயா, நல்ல சுகமா இருக்கேன் ஐயா. குயின்சன் சொன்ன வேர்ட் எனக்கு என் மனசே ஆற வச்சுட்டு.
1: அப்படியா? என்ன
5: கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டார்? சோதனையும் நான் கண்டாக்க ஒரு புள்ளி என்றான ஆறுதல் சொல்லுவதற்கும் குயின்சன் சொன்னதுக்கு அன்றி நன்றி
1: சொல்றேன்.
5: மற்ற எங்களுக்கு இறைவன் எல்லாம் தந்துட்டார். இனி தமிழற்ற பிரச்சனை, சிங்களவற்ற பிரச்சனை, அதுகள் வந்து பெண்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உலகம் முழுக்க நாங்கள் போராடினா இந்த பசுக்களை மீட்கத்தான். ஜல்லிக்கட்டை நீங்கள் என்னென்ன மீட்டீங்களோ நாங்கள் பசுக்களை மீட்கணும். பசுக்களுக்கு துன்பப்படுத்த இயலாது. நரேந்திர மோடி தான் எங்களுக்கு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தவர். அவருக்கு தான், அவருக்குள்ளால நாங்க பசுக்களை உலகத்தில் உள்ள பசுக்கள் முழுக்களுக்கும் துன்பத்திலிருந்து, சகல மிருகங்களுக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான். வெற்றி நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். இனி உழுதெரு எங்களை பற்றி கலைக்கவும் வேண்டாம், எங்களை பற்றி பிச்சை எடுக்கவும் வேண்டாம். உழுதெரு ஆரம் பிச்சை எடுக்கணும்னு சொன்னா எந்த நம்பரை கொடுங்க, விரட்டும் நான் நேரு அவருக்கு சொல்றேன். என்ன சந்திக்கணும்னா பரிசுத்தினார் கோயில வந்து சந்திக்கலாம். இப்போ
1: அப்படியா, நீங்க தான் எங்களுக்காக எல்லாருக்காகவும் வேண்டீங்க இல்லையா?
5: சொல்லுங்க
1: காசிநாதன்,
5: எங்கிருந்து வந்தால் படத்துல அவனும் ஒரு விசரன் தான் நினைக்கிறான் சுவாசி. கிடிப்பில் உண்டாகும் ராகத்தில் இந்த பாட்டு.
1: எங்கிருந்து வந்தான் படத்துல என்ன பாடல்?
5: சிரிப்பில் உண்டாகும்
1: ராகத்திலே வந்தால், அந்த படத்துல வந்து சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பாடா பாட்டா அந்த
5: நடிச்ச
1: எங்கிருந்து வந்தால் படத்துல ஒரே பாடல் நான்
5: உன்னை இந்த பாட்ட போட்டு ஒரே பாடல போட்டாலும் சரி, இந்த பாட்டு தான் விரும்பி கேட்கிறேன். சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே,
1: சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலேன்னு ஒரு பாட்டே எங்க லிஸ்ட்ல இல்லையே. நாதவன குயில் அது இருக்கு.
5: ஒரே பாடல் உன்னை அழைக்குமாக போட்டாலும்
1: ஒரே பாடல் போடுவோமா?
5: டைம் எடுக்கல. ஓகே, நன்றி அப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி அப்பா.
5: இனிமேலும் இதை பத்தி கேட்க எங்களுக்கு எல்லாரும் எங்களை பத்தி பிச்சை எடுக்க வேண்டாம். ஓகே
1: ஓகே, கடைசியில் சொன்னது எனக்கு புரியல. இருந்தாலும் அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கமா, ஃபர்ஸ்ட் வணக்கம், அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி. ஐயோ ரொம்ப காத்து கொண்டு இல்லையே, இப்பதான் ஓ மறுபடியும் கட் பண்ணி கூப்பிட்டு இருக்கீங்களோ?
6: அப்படி இருக்கலாம்.
1: ஆமா தெரியல, ஏன்னா இப்பதான் ஒரு நிமிஷம் கூட ஆகலையே, அதனால டக்குன்னு எடுத்துட்டேனே, அதான் கேக்குறேன். வணக்கம், உங்க பேர்
6: யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா?
1: இன்னும் இல்லையே, அந்த அளவுக்கு பல முன்ன மாதிரி மெமரி வேலை செய்ய மாட்டேன்.
6: கடைசி வெற்றியாளர்.
1: ஓ ஸ்ரீ, டான்மில் ஸ்ரீ.
6: நன்றி ராஜ், போற டிக்கெட்ஸ்யா
1: சூப்பர். நீங்க அங்க கால் பண்ணி பேசி டிக்கெட் வாங்கிட்டீங்க இல்லையா?
6: ஆமா, வினித்தோட பேசி இன்னும் ரெண்டு டிக்கெட் எடுத்தேன், வைஃபுக்கும் டாட்டருக்கும்.
1: அருமை, சூப்பர், சிறப்பு. அதான், நீங்க எப்படி அவங்களை எல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? போனா ஏயா ஆண்ட்ரியாவை பாக்குறதுக்கு எங்களை கழட்டி விட்டு போறியா அப்படின்னு
6: கேட்டாங்கன்னா?
1: வாழ்த்துக்கள் டான்மில் ஸ்ரீ. லக்கி டிரால வந்து பாத்தீங்களா, நான் அப்பயே சொன்னல, நீங்க ஈஸ்வரனை வேண்டி அந்த டிக்கெட்டை வாங்கிட்டீங்க போங்க. உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் என்னன்னு கேட்டு அதோட முடிச்சுக்கலாம்.
6: ஒரு மீ நாமதான் சொல்வேன். எனக்கு வந்து ஒண்ணு சொல்ல விருப்பம் என்னது, தன்னம்பிக்கை.
1: தன்னம்பிக்கை,
6: தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இல்லாட்டி ஒன்னும் செய்ய முடியாது. உங்களால் என்ன ஏழுமோ அதை செஞ்சு, எது வேணாலும், என்ன வேலைக்கு எது கிடைக்கலையோ அந்த கிடைக்கிற வேலையை செஞ்சு சந்தோஷமா இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும். இதுதான் கிடைக்கணும்னு இல்ல, எது வேணாலும் கிடைக்கலாம். கிடைச்சா சந்தோஷமா இருக்கிறதான் என்ன பொறுத்த வரைக்கும். விடாமுயற்சி, விடாமுயற்சி இருந்தால் எல்லாம் நன்மையா நடக்கும் எனக்கு
1: சொல்லி. சூப்பர், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா வாழ்க்கையில விட்டு பெறலாம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை தத்துவம். எப்பயுமே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்னைக்குமே இருக்கணும்ன்றீங்க. ஓகே, சிறப்பு சிறப்பு, ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ கால் பண்ணதுக்கு.
6: என்ன
1: பாடல் சொல்லுங்க? மார்கழிப்பூவே. ஓகே, மே மாதம் திரைப்படத்தில இருந்து. ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வரும். ரொம்ப நன்றி ஸ்ரீ கால் பண்ணதுக்கு.
6: சந்திப்போம் ராஜ், தேங்க்யூ வெரி மச்.
1: நேரில் சந்திப்போம். நன்றி ஸ்ரீ, நன்றி. அங்கே வந்து நாளைக்கு ஷோவுக்காக எல்லாம் தயாராகிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக ரெடியாகி வர்றதுக்கும் தயாராகிக்கோங்க. இன்றைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் மினிட்ல ஆஹா அந்த நிகழ்ச்சியை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே இந்த நான் கொடுக்குற இந்த ஹாட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்டை உடனே புக் பண்ணிடக்கூடிய சந்தர்ப்பம். அதனால தான் நான் மறுபடியும் இந்த நம்பரை சொல்கிறேன். ஸோ சோல் அண்ட் ஃபயருடைய ஹாட்லைன் நம்பர், இந்த நம்பர் பேர் வினீத். அன்றைக்கி நமக்கு நம்மளுடைய ஸ்டுடியோலையும் வந்து நம்ம கூட பேசியிருந்தால் இல்லையா, அவர் தான். வினித்தோடைய நம்பர் 4372194622 4372194622. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 4372194622 4372194622. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க மக்களே. இதா அவ்வளோதான், இதோடு வந்து இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி முடிவுக்கு வருது. இப்பொழுது செய்திகளை தொடர்ந்து உங்களை எல்லாரும் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
7: சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சுரேஷ் செலவினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால, சுரேஷ் சலே மட்டுமன்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குற்றவாளிகள் எவரும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பிடைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலேயே நீடிப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர எச்சரித்திருக்கின்றார். 24 மணித்தியாலங்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு நாட்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55406 உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஜூன் மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 21565 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரையில் 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவர் கபில கன்னங்கர தெரிவித்தார். வழமை போன்றே மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கின்றனர். மொத்த நோயாளர்களில் 52.5% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவர். தற்போதைய சூழலில் நுழம்புகளுக்கிடையே டெங்கு வைரஸ் வகை 2 மற்றும் வகை 3 ஆகியன பரவி உள்ளதால் நுழம்பு கடிக்கு உள்ளாகுபவர்கள் எளிதில் பாதிக்கப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். பாடசாலைகள் மற்றும் அரச நிறுவன வளாகங்களிலேயே நுழம்புகள் பெருகும் இடங்கள் அதிகளவில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்ட வீடுகளிலேயே மீண்டும் நுழம்பு குடம்பிகள் கண்டறியப்படும் அவரண நிலை நீடிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலை தொடர்ந்தால் டெங்கு நோயாளர்களுக்கு மட்டுமின்றி ஏனைய அவசர நோய்களுக்காக வரும் நோயாளர்களுக்கும் உரிய சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்தவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சூழலை தூய்மையாக வைத்துக் கொண்டு நுழம்புகள் பெறும் இடங்களை முற்றாக அழிக்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிடத் தொகுதியின் 2 கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த 2 கட்ட பணிகளில் கிட்டத்தட்ட கட்டிடத்திற்கு குளிரூட்டி வசதியை மேம்படுத்துவதிலும் இந்த பணம் செலவிடப்படவிருக்கின்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கமைய திட்டத்தின் அசல் ஒப்பந்த நிறுவனமான மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்திற்கு எஞ்சிய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2019 செப்டம்பர் மாதம் இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொடர்ந்து 2022 இந்த கட்டிடத்தின் சுமார் 7% கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்தன. இந்த இரண்டாம் கட்ட கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் கட்டிடத்தை முழுமையாக பொறுப்பேற்க யாழ்ப்பாண மாநகர சபை சம்மதம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உட்பட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளர்களினால் ஜூன் மாதம் 30 தேதி வவுனியா தலைமை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு வவுனியா தலைமையக காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை பரிசீலித்த நீதவான் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிட்டார். முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உட்பட்ட 4 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக வவுனியா தலைமையக காவல்துறை நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மத்திய உருக்கு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமான மெக்கான் நிறுவனத்திற்கு மினி ரத்னா வகை 1 அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நிதியாண்டுகளுக்காக தொடர்ச்சியாக லாபம் ஈட்டித்தரும் நிறுவனங்களில் வரிக்கு முந்தைய லாபமாக 2023-24 நிதியாண்டில் 77.62 கோடி ரூபாவும் 2024-25 நிதியாண்டில் 32.08 கோடி ரூபாவும் 2025-26 நிதியாண்டில் 104.53 கோடி ரூபாவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 31 நிலவரப்படி இந்த நிறுவனத்தின் நிகர மதிப்பு 535.42 கோடி ரூபாவாக உயர்ந்திருக்கின்றது. இதன் மூலம் மினி ரத்னா வகை 1 அந்தஸ்துக்கான தகுதிகளை இந்த நிறுவனம் பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அந்தஸ்து கிடைத்துள்ளதால் மெக்கான் நிறுவனத்தின் இயக்குநர் குழுவுக்கு கூடுதல் நிதி நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்படவிருக்கின்றது. இதன் மூலம் முதலீடு, நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப மேம்பாடு, தொழில் விரிவாக்க திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். 1959 தொடங்கப்பட்டு ராஞ்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மெக்கான் நிறுவனம் இந்தியாவின் உருக்குத்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. சுரங்கம், உட்கட்டமைப்பு, மின்சாரம், எண்ணெய், எரிவாயு உட்பட்ட பல்வேறு துறைகளிலும் தனது சேவையை அது விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட்டோர் அமைச்சர் புசி ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இருந்து அண்மையில் விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கரே இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கான விழா மாமல்லபுரத்தில் இடம்பெற்றது. விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், வீராலிமலை மற்றும் புதுக்கோட்டை மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னதாகவும் பின்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி வைக்க வலியுறுத்தியதாக அவர்கள் கூறிய பொழுதிலும் அவர்கள் செவிமடுக்கவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் செவிமடுக்காத அந்த தனிப்பட்ட நபர் ஒருவர் இயற்கைக்கு முரணாக எம்ஜிஆர் தீய சக்தி என கூறிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சியமைக்க முயன்றதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார். இதனால் இயற்கையாக உணர்வுகளோடு எதிர்கொண்ட முதல் தேர்தலில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த, மக்கள் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக குடும்பத்தில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டமைக்கு முதலமைச்சர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட்டோருக்கு நன்றியும் தெரிவித்ததாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.
8: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
11: Everything okay? No problem, Dijinam.
12: Bar kalamu closing da, tadikira nadi.
13: The customer you're trying to reach is not available.
14: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
11: Last minute, closing.
12: செல்லம் இல்லடா, செல்வம்.
11: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-7-2 சைஃபர் சைஃபர்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இந்த பாட்டை எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன நம்மளுடைய தவத்துக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோ

வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permit Udan Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: కోసం.
1: ఆలమరం పట్టు పోయి అరసమరం పూ పుట్ట கதையா சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ணிருக்காங்களே இந்த பாவி மனுஷன். ஆட்டு மண்டையில கலந்த மாதிரி குறும்பாட்டியும் வெள்ளாட்டியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே. இது நம்ம வம்சத்துக்கே அடுக்குமா?

0: பா, எத்தனை தடவை கேட்டாலும் இந்த பாட்டு வந்து அப்படியே நம்மளை மயக்கிறோம் இல்லையா. மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங் ஆஃப் தமிழ் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக மலேசியா வாசுதேவன் சாருடைய குரலில் வந்து இந்த பாட்டு எத்தனை தடவை கேட்டாலும் அருமையாக இருக்கும். இப்போ அப்படியே எல்லாத்தையும் நினச்சிக்கிறேன். அவரும் இறந்துட்டார். இந்த பாட்டில் நடித்த சிவாஜி கணேசனும் இறந்துட்டார். இந்த படத்தை இயக்குனர் பாரதிராஜாவும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே இதில் இருந்த 90% நாட்கள் நம்ம இப்போ கூட நம்ம இல்லை. ஆனால் அவங்களுடைய படைப்பு இன்றைக்கும் நம்ம வந்து செரிஷ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ என்றைக்குமே சும்மா எல்லாம் வந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முக்கியமாக படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சூப்பராக இருந்தது இல்லை. இந்த பாட்டோட இன்னும் நிறைய பாடல்களும் நேயர்கள் கேட்ட பாடல்கள் வரிசையில் இருக்குது. பட் செய்திகளை தொடர்ந்து கதையோடு சேர்த்து அந்த பாடலை அங்கங்கே நான் போடுறேன். கதைக்கும் பாடலுக்கும் சம்மந்தம் இல்லாமலும் இருக்கலாம் சில டைமில், ஏன்னா நேயர்கள் கேட்ட பாட்டுக்கு இந்த கதை ஒத்து போகுமான்னு. ஆனால் ஒத்து போகிற மாதிரி பாட்டை நான் போடவும் போகிறேன். ஒருவேளை உங்கள் பாடல் வந்து வரலை அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை ஆல்ரெடி நான் முதல்லையே சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ட பாடல் எல்லாமே ஆல்மோஸ்ட் வர்ற மாதிரி தான் லைன் அப் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடலை கொஞ்சம் அங்கங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் நினச்சிக்கணும். செய்திகளை தொடர்ந்து என்றும் கலகல்ல உங்களுக்கான ஆர்ஜே ராஜன் கதை நேரம் தொடங்கும். நன்றி.
1: ஒன்டாரியோ மற்றும் குபெக்கின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் தற்போது நியூ பிரன்ஸ்விக், நோவா ஸ்கோஷியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் வரையிலும் வெப்ப எச்சரிக்கைகளை கனேடிய சுற்றுச்சூழல் துறை விடுத்திருக்கின்றது. இந்த வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல் வார இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவின் சிட்டி ஹாலில் உள்ள நேத்தன் பிலிப்ஸ் சதுக்கத்தில் நடைபெறவிருந்த ஃபீஃபா உலகக்கோப்பை பார்க்கும் நிகழ்வுகளையும் இந்த கடுமையான வெப்பம் பாதித்திருக்கின்றது. கனடா மற்றும் மெக்சிகோவுடனான தனது வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவில் அமெரிக்கா புதுப்பிக்காது என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்று முன்னர் கூறியிருந்த நிலையில் கனடாவும் மெக்சிகோவும் ஆர்வம் காட்டியிருந்தன. பேச்சுவார்த்தை இருக்கும் வரை ஜூலை 1ஆம் தேதி காலக்கெடுவை தாண்டுவது ஒரு பெரிய விடயமல்ல என்றும் கல்கரியைச் சேர்ந்த ஆய்வாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். கல்கரியைச் சேர்ந்த பல்கலைக்கழக ஆய்வாளர் காலோ டேட், டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் உள்ள சிலர் அமெரிக்கா இன்னும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை மதிக்கின்றது என்று கூறியதாகவும், தனக்கு சாதகமான நிலைமையை மாற்றிக்கொள்ள ஜனாதிபதி பகிரங்கமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக வரி தொடர்பான நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஈரான் போர் ஆகியவற்றின் விளைவுகளினால் கடல்வழி வணிக கட்டணங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக, நுகர்வோர் மீது இது தாக்கத்தை செலுத்தியிருப்பதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஜூலை மாத இறுதியில் பல நாடுகளின் மீது அமெரிக்கா புதிய வர்த்தக வரிகளை விதிக்கக்கூடும் என்பதனால் அதற்கு முன்னதாகவே சரக்கு போக்குவரத்தை முன்பதிவு செய்ய சில்லறை மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் முற்படுவதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சரக்கு போக்குவரத்து தளமான ஃப்ரெஜேட்டர்ஸின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் ஜூடோ லெவின் இந்த தேவை அதிகரிப்பே போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்தி கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலையேற்றம் மற்றும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதனால் கப்பல்கள் மற்றும் பணியாளர்களின் இருப்பு குறைந்திருப்பது ஆகியவையும் இந்த கட்டண உயர்வுக்கு காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பனாமா கால்வாயை சீனா கைப்பற்ற ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் அமைந்திருக்கின்ற பனாமா கால்வாய் கரீபியன் கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் வகையில் 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்திருக்கின்றது. இந்த கால்வாய் உலகின் கடல்சார் வணிகத்தில் 5%, அமெரிக்காவின் வர்த்தகத்தில் 50% கால்வாய் வழியாகவே நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. உலகின் முக்கிய கடல்சார் வணிகத்திற்கான இணைப்பாக இந்த கால்வாய் அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவினால் வெட்டப்பட்ட இந்த கால்வாய் நீண்டகாலம் அமெரிக்காவினால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. 1977 செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த கால்வாயை நிர்வகிக்கும் உரிமையை 1999 பனாமாவுக்கு அமெரிக்கா வழங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் 14,000 கப்பல்கள் இந்த பனாமா கால்வாய் வழியாக செல்லுகின்றன. அமெரிக்காவின் கப்பல்களில் சுமார் 75% பனாமா கால்வாய் வழியாகத்தான் சென்று வருகின்றன. இதற்காக பனாமா பெரும் கட்டணத்தை அமெரிக்காவிடம் வசூலிக்கின்றது. அமெரிக்காவின் வரிப்பணத்தில் இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டது என்று டொனால்டு டிரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார். இந்நிலையில் சீனாவின் ஆதிக்கத்தில் இருக்கும் பனாமா கால்வாயை அமெரிக்கா கைப்பற்றும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் ஒருவர் தனது பெற்றோரின் வாகனத்தை ஓட்டிச் சென்று பௌத்த மத ஊர்வலம் ஒன்றின் மீது மோதியதில் 8 துறவிகள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது மற்றும் 10 பேர் காயமடைந்தனர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். வடகிழக்கு முக்ஸ்கான் மாகாணத்தில் புனித பயணம் மேற்கொண்டிருந்த 35 துறவிகள் மற்றும் 5 சாதாரண பக்தர்கள் அடங்கிய குழுவினர் வீதியோரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்டவர் ஒரு சிறுவன் எனவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அந்த வாகனம் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையின் தளபதி மேஜர் ஜெனரல் பைரோச் தைசர் தெரிவித்திருக்கின்றார். சிறுவனின் பராமரிப்புக்கு யார் பொறுப்பு என்பதனை தீர்மானித்து அதற்கேற்ப சட்ட நடவடிக்கைகளை தொடர இருப்பதாக அந்த சிறுவனின் பெற்றோரை நேரில் வருமாறு காவல்துறை அழைப்பு விடுத்திருக்கின்றது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜே ராஜன் கதை நேரம். இப்பிலிருந்து கதை ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும், இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு ஜானரில் ஒரு கதையை கொண்டு வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கொண்டு வர்றது. இதில் வந்து சோகம் இருக்கும், காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ராமா இருக்கும், இல்லைன்னா வந்து வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடித்த கதைகளை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். வீடு பற்றி ஒரு கதை நம்ம பார்த்தோம். போன வாரம் வந்து ஒரு யானையை வந்து கொல்றதுக்காக அந்த தந்தத்தை எடுத்துகிட்டு போய் மகாராணிக்கு படைக்கிறதுக்காக வர்ற ஒருத்தன், அவன் கூட இருக்கிற அந்த ஊமையனை பற்றி, ஊமை சென்னாய் அப்படின்ற கதையை கேட்டீங்க. இந்த வாரமும் வந்து இது வந்து மறுபடியும் இது வந்து ஒரு ஜெயகாந்தனுடைய படைப்பு. நம்ம கதை அப்படின்னு பேச ஆரம்பித்தா ஜெயகாந்தன் சாருடைய கதை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட முடியுமா? என்றைக்குமே வந்து தமிழில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி, கெத்துனா ஜெயகாந்தன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது தெரிஞ்சது. எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எழுதுறதுக்காக அர்ப்பணித்தாரோ, அதே மாதிரி பீக்கில் இருக்கும்போது எப்படி வந்து தளபதி போஸ்டுக்குன்னு நான் இனிமேல் சினிமாவில் நடிக்கப்பட்டேன், சிஎம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி செஞ்சாரோ, அதே மாதிரி பீக்கில் இருந்தப்போ டப்புன்னு அதே தைரியத்தோடு எழுதுறது நிறுத்தினவர் அவர். எப்பயுமே எழுதுகிற எழுத்தாளர்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அப்படியே மென்மையாக அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க, அவங்க பாட்டு அப்படி இருப்பாங்க. அப்படி இல்லை, இவர் வந்து பயங்கரமான ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஆள். எம்ஜிஆர் ஒரு தடவை வந்து வண்டி அனுப்பி ஜெயகாந்தன் என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பினதுக்கு அவர் வந்து இது டெய்லி ஈவினிங் வந்து சபா கூடும், சபாலன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து சரக்கடிப்பாங்க, எல்லாத்தை பற்றியும் பேசுவாங்க. அதாவது கவிதை பேசுவாங்க, கட்டுரைகளை பற்றி பேசுவாங்க, இப்போ சமுதாயத்தையும் அரசியலையும் பற்றி பேசுவாங்க, வாழ்க்கை தத்துவங்களை பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் அவர் வீட்டில் குட்டி வீடுனா சாதாரண ஒரு வீட்டில் ஒரு குட்டு பல்பை மாட்டிக்கிட்டு வந்து பேசுகிறது தான் சபா. உங்கள் முதலாளிக்கிட்ட போய் சொல்லி இப்போ நான் வந்து வர முடியாது, நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரையே வந்து இவர் வந்து பார்க்க முடியாது, அப்புறம் வந்து பார்க்குறேன், எனக்கு நான் பிஸியாக இருக்கேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சரக்கடிச்சிட்ருக்கேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பின கெத்தான ஆள். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள். எப்படி இந்த மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறது. இவர் அடிக்கடி பவாச்சலத்திட்ட சொல்லுவார், யாரோ ஒரு பொண்ணு வந்து கையெழுத்து வாங்க வந்திருக்காங்க இவர்கிட்ட, ஜெயகாந்தன்கிட்ட, பெரிய எழுத்தாளர் சார் உங்கள் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் அப்படின்றப்ப இவர் வந்து வைன் ஷாப்லேருந்து ரெண்டு கையில் பீர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ரெண்டு பீரையும் வந்து அந்த பொண்ணு கையிலே குடிச்சிருந்தா இது ஒரு நிமிஷம் பிடி அப்படின்னு சொல்லி பேப்பரை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பீர் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பவாச்சலத்துறை அப்படியே வாயப்பழந்து பார்த்தேன், அப்புறா யாரா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி பார்த்ததெல்லாம் வந்து சொல்லுவார். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட்டர்ஸ், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் தான். எஸ்ராவுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஜெயகாந்தன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னமோ எனக்கு எஸ் ராமகிருஷ்ணனை பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜெயகாந்தன் சார் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வரிசையில் இருக்க அடுத்த ஜெயமோகன், அந்த மாதிரி நிறைய எல்லாருமே ஆக்சுவலி இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இதில் காம்படிஷனே கிடையாது, ரேஸே கிடையாது, இதில் எல்லாருமே டாப் தான். எல்லாருமே டாப்பில் இருக்கிற ஆட்கள் தான். ஒவ்வொருத்தருடைய கதையை பொறுத்து அது மாறும். இப்போ இது வரிசை, இப்போ உதாரணத்துக்கு பாரத ராஜா படத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட் படம் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது இல்லை, ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு பியூட்டி இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த கதை வந்து இப்போ நாம் இவ்வளோ நேரமாக காலையிலேருந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படின்னு பேசினப்போ நிறைய பேர் வந்து பயங்கர பாசிட்டிவாக இவ்வளோ கருத்துக்கள் சொன்னீங்க இல்லையா. இதில் பல பேருக்கு வந்து இதில் நிறைய ஆமாம் இல்லை நானும் அப்படி தான் நினச்சேன், ஆமாம் இதுதான் இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கைனா சிம்பிளாக இருக்கணும், வாழ்க்கையில் வந்து உண்மையாக இருக்கணும், வாழ்க்கையில் வந்து அந்த தருணத்தில் நம்ம அனுபவிக்கணும், அந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு நட்சலில் கொண்டு வந்த கதை தான் அது. உதாரணத்துக்கு ஷெரினும் ஒரு சுச்சுவேஷனை சொன்னாங்க, அவங்க வந்து கடந்து வந்த பாதைகள், எவ்வளோ உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாமல், ஐயோ நமக்கு இப்படி வந்துச்சுன்னு புலம்பாமல் அதை வந்து ஸ்ட்ராங்காக ஓவர் கம் பண்ணாங்க. நெகட்டிவ் வைபை யார்கிட்டையுமே எங்கேயுமே ஷேர் பண்ணுறல, பாசிட்டிவாக ஏதாவது நல்லதாக நடந்ததுன்னா அது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா கெட்டதை நினச்சி புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கூட அத்தனை பேரும் புலம்புவாங்க, அந்த விஷயம் இன்னும் அதிகமாகும். ஸோ அதையே நீங்கள் நல்லதுக்கு செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் சொன்னாங்க. ஏறக்குறைய இன்றைக்கி நேர்கள் பேசின கருத்தை வச்சு தான் அந்த கதையும் அமைஞ்சிருக்கு. சரி, ரொம்ப பில்டப்பு முதல்லே ஓப்பனிங்கில் கொடுத்தாச்சு, கதைக்குள்ளே போவோம். கதை வந்து ஃபுல்லாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் நடக்கிற ஒரு கதை. ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே உங்கள் ஊரில் நான் எந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலை, ஆனால் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஃபேவரட் ரயில் நிலையம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கண்ணில் வந்திருக்கும். அதுதான் உங்களுடைய லொக்கேஷன். நீங்கள் அது உங்கள் ஊரில் இருந்ததோ, உங்கள் தெருவில் இருந்ததோ, இல்லை வீட்டு பக்கத்தில் இருந்ததோ, இல்லை நீங்கள் அடிக்கடி டிராவல் பண்ண ரயில் நிலையமாக இருக்குமோ ஏதோ ஒன்று. ஸோ ஒரு ரயில் நிலையம், அங்கே வந்து நல்ல ஒரு ஒடுங்கி போன அலுமினிய பாத்திரம். பாத்திரம்னா முழு பாத்திரம் இல்லை, பாத்திரத்தோட எட்ஜெல்லாம் வெட்டியிருக்கும், வெறும் வந்து நசுங்கின ஒரு பிச்சை பாத்திரம். அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒரு பொட்டலத்தில் ரசத்தை எடுத்து அந்த பொட்டலத்தை அப்படியே மெல்ல பிரித்து இந்த ரசத்தை சாதத்தில் ஊற்றி அப்படியே குழைய குழைய பிசைஞ்சி ஒருத்தர் வந்து அப்படியே தரையிலேயே உட்காந்து அந்த ரசம் சாதத்தை வந்து அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி உறிஞ்சி ஒவ்வொரு வாயும் அப்படி ரசித்து கண்ணை மூடி ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தோடு அந்த மிச்சம் இருக்கிற ரசத்தையும் குடித்து முடித்து அந்த வெள்ளையும் கருப்புமாக இருக்கிற வளர்ந்து வெட்டாத மீசையை தொடச்சிட்டு அப்படியே ஆகாசத்தை பார்க்குறாரு. ஒரு பொழுது சாய்ந்த நேரம், கொஞ்சமாக நிலவு வெளியில் வந்திருக்குது. அந்த உஷ்ண காற்று ஒரு 6-7 மணிக்கு மேலே கொஞ்சம் உஷ்ண காற்று போய் சில்லுன்னு ஒரு காற்று வர ஆரம்பிக்கும். அந்த உஷ்ணக்காற்று போய் அந்த குளிர்காற்று வர ஆரம்பிக்கிற டைமு, அப்படியே மேலே பார்க்குறாரு அந்த நிலவை. அவருக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆஹா எவ்வளோ அருமையாக இருந்தது, எவ்வளோ சுவையாக இருந்தது ரசம் சாதம், நிலா வெளிச்சத்தில் இந்த ரசம் சாதம் சாப்பிட்ருக்கேன், ஆஹா நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த வாயை துடைக்கிறாரு. அங்கே போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் இருக்கிற பைப்பில் வந்து அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு அப்படியே வந்து அந்த கிழிஞ்ச கந்தல் துணியோடு அந்த அந்த அலுமினிய குண்டாவை வந்து அப்படியே துடைச்சிட்டு வந்து மறுபடியும் உட்கார்றாரு. இவர் வந்து ஒரு பிச்சைக்காரன், இது வரைக்கும் வந்து இவருடைய அந்த அவர் அந்த ரசிக்கிறது அது இதெல்லாம் வந்து நீங்கள் பிச்சைக்காரர் வந்து வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழ்வாரா அப்படின்றத இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் ஜெயகாந்தன் அதை நமக்கு காட்டுறாரு. அப்படியே அந்த சில் காற்று அடிக்குது, அப்படியே நல்ல இழுத்து மூச்சு இழுத்து விட்டுட்டு, ஆஹா காற்றில் ஒரு வாசம் வருதில்ல, நம்ம குளிக்கலைனாலும் காற்றில் வர வாசமே ஐயோ நமக்கு சென்ட்டு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாரு. நிறைய மண்டையில் முடி அவருக்கு, முடி வந்து நீளமாக வளர்ந்து அந்த முடியை வச்சு முகத்தெல்லாம் மறைச்சிருக்காரு. அப்படியே ஃபுல்லாக முன்னாடி முடி வந்திருக்கு. அப்படியே அந்த முடியை கொஞ்சம் கோதி விட்டுட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து ரயில்வே நிலையத்தை பார்க்குறாரு. அங்கே நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரயில் போகிறப்ப அப்படியே அந்த சைடில் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தெரியுது. அது வந்து அருந்ததி நட்சத்திரம். அதை பார்த்துட்டு, அருந்ததி நட்சத்திரம் மறுபடியும் பார்த்துட்டேன், அருந்ததி நட்சத்திரம் பார்த்துட்டடா மாப்பிள்ள, உனக்கு ஆயுசு கெட்டிடா அப்படின்னு சொல்லி இவரே வந்து இவருக்கே சொல்லி சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு ஒரு பீடியை பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த சைடு பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போன ஒரு பெண்மணி வந்து இவரை பார்த்த உடனே முகத்தை ஒரு மாதிரி ஏதோ மலத்தை பார்த்த மாதிரி மூஞ்ச சுருக்கி சி அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க. அது வரைக்கும் அப்படியே ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் இயற்கை சுவை எல்லாத்தையும் அப்படியே பெருமிதமாக அனுபவிச்சிருந்த அவருக்கு அந்த ஒரு சி அப்படின்ற வார்த்தை அத்தனையும் வந்து ஒரே நிமிஷத்தில் காலு கீழே போட்டு மிதித்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அந்த சி அப்படின்னா, இவருடைய பேர் பிச்சைக்காரன் கிடையாது, இவர் பேர் வந்து என்னது ஐயோ அந்த பேரை மறந்துட்டேனே, வியாதி வந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த பேர் மறந்துட்டேன், நான் வந்து அந்த பேரை ரெக்கவர் பண்ணிடுறேன். இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வியாதி உள்ள ஒரு ஆள். அதாவது இந்த ஐ படத்தில் எப்படி விக்ரமுக்கு ஒரு நோய் இருக்குமோ அதே மாதிரி இவருக்கு வந்து அந்த வியாதி வந்து முகம் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி அங்கங்கே வந்து ரத்தம் வந்து லைட்டாக வந்து கசிவு ஸ்கின்னில் மூகத்தில் எல்லாத்துலேயும் ரத்த கசிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப கோரமாக இருக்கிற ஒரு முகம் இவருக்கு. அதனாலேயே வந்து அந்த முடியெல்லாம் வச்சு தன்னுடைய கோரமான முகத்தை மறைச்சிட்டு இவர் வந்து பிச்சை எடுக்கிறது தான் இவருடைய வேலை. பகல் நேரத்தில் இவர் எங்கேயுமே போக மாட்டார், போய் பிச்சை கேட்டாலும் யாரும் போட மாட்டாங்க, எல்லாம் பயந்து ஓடுவாங்க. முக்கியமாக குழந்தைகள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் டக்குன்னு வந்தவங்களாம் அந்த குழந்தையெல்லாம் பார்த்தா பயங்கர கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருமா. அதனாலேயே வந்து இவர் பெரும்பாலும் பகல் நேரங்களில் ஒரு துண்டை வச்சு ஒரு தன்னுடைய ஒரு அழுக்கு துண்டு ஒன்று இருக்குது, அந்த துண்டை வச்சு முகத்தையும் தலையும் மூடிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த தலை மேலே துண்டை போட்டுக்கிட்டு தான் இவர் வந்து ஃபுல்லாகவே இங்கே சுற்றுவாராம். இரவு நேரங்களை தான் போய் பிச்சையே எடுக்கிறது. அதுலேயும் வந்து போன வாரம் போனப்போ இரவு நேரங்களில் பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி போன இடத்துல ஒரு குழந்தை வந்து பிச்சை போடுறதுக்காக பாத்திரத்தில் சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இவரை பார்த்த உடனே வந்து அந்த குழந்தை பயந்துட்டு அந்த பாத்திரத்தை கீழே போட்டுருச்சு. உடனே அவங்க அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு, அதே மாதிரி சி தரித்திரம், நீ வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப என்னுடைய உருவத்தையும் தோற்றத்தையும் நினச்சி எனக்கு பயம் இல்லை, வழி இல்லை, அந்த குழந்தையை பயன்படுத்திட்டோமே அப்படின்ற ஒரு கவலையோடு வந்து அந்த சாதமும் வீணாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு வந்து இவர் திரும்பி அந்த ரயில் நிலையத்துக்கே வராரு. இந்த கதையை படிக்கும்போது ஜெயகாந்தன் வந்து இந்த கதாபாத்திரத்தை விரிவிக்கும் போது எனக்கு பர்சனலாக வந்து ஒரு பிச்சைக்காரரை தெரியும். ரொம்ப வருஷமாக வந்து நான் ஊரில் இருந்தப்போ சின்ன வயசில் ரெகுலராக ரா பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். அவர் வந்து அவர் உட்காந்து ஒரு இடத்துல அங்கே எங்கள் தெருவில் வந்து உட்காந்துருவார். 9:30 10:30 வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை 9:00 to 10:00 இருந்துட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு அவர் வந்து கிளம்பி போயிடுவார். அதே மாதிரி ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. எங்கள் அம்மா வந்து இப்போ எனக்கிட்ட சோறு அண்ணன் கொடுத்து அனுப்புவாங்க, நான் இல்லைன்னா தோசை ஏதாவது கொண்டு போய் போடுவேன். அம்மா வந்து ஒரு நாள் கேட்குறாங்க, 10 மணிக்கு மேலே எங்கேயோ போயிடுறீங்களே, எங்கே தூங்குவீங்க அப்படின்னே. நான் தூங்குற இடத்துக்காக போல நிரந்தரமாக ஒரு இடம்னு இல்லை, அந்த கோயிலுக்கு பின்னாடி சில நேரம் படுத்திருப்பேன். ஆனால் டெய்லி வந்து 10 மணிக்கு அங்கே ஒரு 4 நாய் இருக்குது, அதுங்க வந்து என்னை தேடி வரும், நான் சாப்பாடு கொண்டு வருவேன்னு சொல்லி. ஸோ நான் எனக்கு நிறைய சில நேரங்களில் நிறைய உணவு கிடைக்கும், நிறைய வீட்டிலிருந்து கிடைக்கும், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த நாயங்களுக்கு போடுவேன். ஸோ 10 மணிக்கு வந்து இந்த நாயங்க என்னை தேடும்ல, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுச்சு, தன் கலங்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சே என்னது இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து நாய்க்கு சோறு போடுறதுக்காகவே வந்து இவர் போகிறாரு, அவருக்கும் வாழ்க்கையில் சில கடமைகள்லாம் இருக்குது பாருன்ற மாதிரி அப்போ அவங்க பேசுவாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு, எனக்கு ஒரு 4ஆம் கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்ருப்பேன். ஆனால் எனக்கு வந்து இந்த சம்பவம் வந்து இன்ன வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. என்னது இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ளாரையும் இருக்கிற நல்லதை பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இந்த கதையிலிருந்து எனக்கு வந்து அப்பப்போ கனெக்ஷனில் லைஃப் பர்சனல் லைஃப்பில் யாராவது ஒருத்தரை கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த கதாபாத்திரம் தான் அது. எல்லாருமே வந்து வாழ்க்கையில் பிச்சைக்காரர்களை பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் சிக்னலில் இருந்தாலும் சரி, ரோட்டுக்கு அந்த சைடு இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் பயணம் சரி, எங்கெங்கெல்லாம் நீங்கள் பிச்சைக்காரங்களை பார்க்குறீங்களோ, ஒரு இப்போல்லாம் வந்து எல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு, ஃபோனை மட்டும் தான் நோண்டிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் உட்காந்து நீங்கள் சில டைம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறப்பையோ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறப்பையோ அங்கே இருக்கிற பிச்சைக்காரங்களை நீங்கள் இந்த ஃபோன்லாம் வராத காலத்தில் அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வந்து நிறைய பேர் இவரை வந்து பார்த்துட்டே இருப்பாங்களா, ரயில் நிற்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்து ரயில் கிளம்பும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணெடுக்காமல் இவரை பார்த்துட்டே போவாங்களா, எப்படி என்னது உருவம் இப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கே, ஒரு மார்க்கமாக இருக்காருன்னு சொல்லி சில பேர் வந்து பார்க்கவே சகிக்காமல் முகத்தை திருப்பிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிற உலகம் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து இவரால் வந்து ஒழுங்காக நடக்க முடியாது, கால்கள்லாம் வந்து ஒரு மாதிரி சூம்பி இதாக வந்த அந்த நோய் வந்து கால்களை வந்து சாப்பிட்டுட்டுருக்கு, அதனால் கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். அதனால் நடக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு கோல் ஒன்று வச்சுருப்பார், அதை ஊனி ஊனி தான் நடப்பார். இவர் வந்து அந்த ரயில் நிலையத்திலேயே வந்து தன்னுடைய பொழுதையும் நாட்களையும் வந்து கழிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படி இருக்கிற தருணத்தில் ஒரு நாள் வந்து திடீர்னு இவர் நடந்து அப்படி இரவு நேரங்களில் தானே பிச்சை எடுக்கிறது, ரோந்து விடுறது எல்லாமே, அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ராக்லேருந்து இவர் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. வந்து வர்றப்போது வந்து திடீர்னு ஏதோ ஒரு உருவம் ரயில் தண்டவாளத்துக்கு மேலே போய் படுக்குது. அப்படியே உத்து பார்க்குறாரு, பார்த்து படுத்ததுக்கப்புறம் கையெல்லாம் நீட்டி ஐயோ தடுக்கி விழுந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணலான்னு போனால் அந்த தண்டவாளத்து மேலே இருந்த உருவம் வந்து ரெண்டு கையும் நீட்டி நல்ல வசதியாக படுக்கிற மாதிரி படுத்துக்குச்சு. ஓ ஏதோ ஒரு மனுஷ பயதாண்டா இவன் வந்து தற்கொலை பண்ணிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, டேய் ஏய் ஏய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்தே கத்திக்கிட்டே ஓடி போய், ட்ரெயின் வேறு வந்துட்டுருக்கு, கத்திக்கிட்டே ஓடி போய் இவரால் நடக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் ஊனி ஊனி தட்டு தடுமாறி போய் தன்னுடைய அந்த கோலை வச்சு அவருடைய விழாவில் வந்து அந்த கொம்பை வந்து விட்டு அவரை அப்படி நம்பி தூக்குறாரு. அந்த பையன் அந்த சைடு போய் விடுறான், இவரும் வந்து அந்த பக்கமே வந்து அந்த பையன் விழுந்த பக்கத்துலேயே போயிட்டு ரெண்டு கையை வந்து நல்லா விரித்து விட்டு நின்றுக்கிட்டு அவனை தடுத்து, தம்பி வேணாம், தம்பி சொன்னால் கேளு வேணாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இவருடைய அதை ஜெயகாந்தன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறாரு அப்படின்னா, அந்த ரயில் இருவரின் நிழலையும் நசுக்கி கொண்டு போனது அப்படின்னு சொல்லி. அந்த ஆள் சாக வேண்டியது, ஆனால் அவருடைய நிழலை வந்து நசிச்சு போட்டுட்டு, ரெண்டு பேரோட நிழலையும் நசிச்சுட்டு அந்த ரயில் வந்து அவங்கள கடந்து போச்சு அப்படின்னு அவர் பொழைச்சிட்டாரு, அவரை தப்பிக்க வச்சிட்டாருன்றதை இவ்வளோ அழகாக எழுதுகிறாரு. ஸோ அந்த இடத்துல காப்பாற்றிட்டு இவர் வந்து அப்படியே டக்குன்னு பாஸ் ஆகி நிற்கிறார். அந்த பையனும் அப்படியே விழுந்த பையன் அப்படியே கிடக்கிறான். இது இந்த ட்ரெயின் வந்து இவங்க ரெண்டு பேருடைய நிழலையும் கடந்து போகுது.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

மிக மிக பொருத்தமான ஒரு பாடல் நம்ம வியாதிக்காரருடைய சிச்சுவேஷனை சொல்கிறதுக்கு. அவரோட பேர் என்னன்னு யோசிச்சல, ஒரு பிச்சைக்காரர் கிடையாது அவர், எல்லாரும் பொது வியாதிக்காரன். வியாதிக்காரன் நீங்கள் ஒருத்த சுற்றிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னா எல்லாருமே வியாதிக்காரன் தான் வந்து அவரை கூப்பிடுறது. ஏன்னா என்ன வியாதி அவருக்குன்னே தெரியாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஒரு ஆள். அட்டான் நான் ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிற படம் தான் அந்த ஐ திரைப்படத்தில் வர்ற விக்ரமுடைய கதாபாத்திரம் மாதிரி ஏறக்குறைய அந்த வியாதிக்காரர் வந்து இந்த பையனை காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி முடிய என்னப்பா வாழ்க்கை வெறுத்துச்சா வந்து இங்கே வந்து படுத்துட்டேன் அப்படின்ட்டு அமைதியாக வந்து பார்க்குற அந்த பையனும் அப்படியே அமைதியாக இருக்கான். தலைய

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
2: July 4
1: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 2 8 9 2 0 0 4 6 7 7 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் .ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 4-9.

Simran.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

Vibe check.

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் HD. கலைஞர் நேரம் 5:38 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன் கதைக்கும்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: வேலை செய்யறோம் ஐயா, சந்தோஷமா சுகமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல்?
1: சரியான புக் இன்னைக்கு தனிப்பிராய படத்துல இருந்து நீளன் நல்ல நீளன் எம்ஜிஆர் படப்பாடல்.
0: எம்ஜிஆர் இந்த படப்பாடல். சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாழ்த்துக்கு. நன்றி அப்பா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, மீண்டும் அதே கூட்டணி, கே வி மகாதேவன், கவியரசு கண்ணதாசன். ஒலிக்கிறது பாடல்.
2: நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நேருங்கி பா

0: காலை நேரம் 5:42 நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும்.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
0: கலைஞர் நேரம் 5:44 நேர்களை கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. ஒலிக்கும் பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
2: கலக நேரம் 5:50 நேர்களை கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்
3: மாலை. வணக்கம் சவந்தி, கலைக்கிறோம், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறோம், நன்றி சவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன், நன்றி.
2: என்ன பாடல் தெரிவு?
3: பெண்கள் திரைப்படத்தில் இருந்து பெண்ணே பெண்ணை அறிவாயோ.
2: சரி, இது உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்,
3: நன்றி.
2: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு அனுராதா ஸ்ரீராம், பாடல் காணிசை பரத்வாஜ், பாடல் வரிகள் கவிஞர் சிநேகன்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கற்றுக்கொடுப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: ஈழத்தமிழர் அரசியல் தீர்வுக்காக ஸ்டாலினை தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் தமிழ்த் தேசிய பேரவை சந்திப்பு நடத்தியிருக்கிறது. ஈழத்தமிழர் அரசியல் உரிமைகள், மனித உரிமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் தீர்வு தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பொன்று சென்னை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயவர்களுடன் சந்தித்து விரிவாக கலந்து ஈடுபட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரவையின் தலைவரான கேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழு ஈழத்தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் தீர்வு மற்றும் வாழ்வுரிமை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விரிவான எழுத்துமூல மனுவை முதலமைச்சரின் கையெழுத்ததாக அமர்வித்திருக்கிறது. சந்திப்பின் போது இந்திய ஈழத்தமிழர் கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற எல்லை தாண்டிய மீன்பிடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணுதல் மற்றும் தமிழ்நாட்டில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் குடியுரிமை உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழுவில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கேந்திரன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்திரை அங்கிரணேசன், ஜனநாயக தமிழர் கட்சித் தலைவர் சட்டத்தரணி கே வி தவராஜ் உள்ளிட்ட பலர் அம்பம் கடத்தினர். இவர்களும் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசும் பங்கெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகோடவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2006 இலங்கை கடற்படைக்கு நிறைவேற்று பிரிவு அதிகாரியாக உரிய தகுதிகளை பூர்த்தி செய்திராத யோசித்த ராஜபக்சாவை இணைத்துக் கொண்டமை மற்றும் அதுவரை காணப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறி ஒன்றிற்காக அரசாங்க பணத்தை செலுத்தி யோசித்த ராஜபக்சாவை அதில் பங்கேற்க செய்தமை ஆகிய நடவடிக்கைகள் மூலம் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழக MLA அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூரில் June 20 நடந்த கூட்டத்தில் முதல்வரை ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக புகார் அளிக்கப்பட்டது. முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். கனடாவும் பிலிப்பைன்ஸும் எரிசக்தி, இயற்கை வளங்கள், தொழிலாளர் மற்றும் சுற்றுலா தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைவர் கனடாவிற்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். பிலிப்பைன்ஸ் கனடியர்கள் கனடாவின் இதயமே என்றும் ஒரு மூலோபாய கூட்டாண்மை மூலம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முக்கிய கனிம வளங்களில் இரு நாடுகளும் பயனடைய முடியும் என்றும் பிரதமர் மாக்கானி கூறினார். ஆசிய பசிபிக் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் வீனா நஜிபுல்லா தனது ஆய்வில் மார்க்கோஸின் இந்த பயணம் கனடாவின் 4 ஆண்டுகால இந்தோ பசிபிக் மூலோபாயம் பலன் அளிக்க தொடங்கியிருப்பதை நிரூபிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மாக்கானி இதற்கு முன்பு வெளிநாடுகளில் உள்ள தலைவர்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் அவர்களை கனடாவிற்கு வரவழைத்தது ஒரு உண்மையான ஆர்வத்தை காட்டுகிறது என்றும் குறிப்பாக பிலிப்பைன்ஸ் வர்த்தகம், கடல்சார் கண்காணிப்பு மற்றும் எரிசக்தி விடயங்களில் ஒட்டவாவுடன் இணைந்து செயல்படுவதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கனடா தற்போது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பரந்த கூட்டமைப்புடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்திற்கு தனது முதல் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் இன்று உறுதிப்படுத்தினார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்ற லக்சன் பிரதமர் மோடியின் இந்த முதல் அதிகாரப்பூர்வ பயணம் அடுத்த வாரம் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதே இந்த பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட சூழலில் இந்த பயணம் அமையவிருக்கிறது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைக நேரம் 6:05 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு ஜெனின் பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 33 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மலைத்தளத்திற்கு 34 முதல் 45 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 41 பாகை. இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தின் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் ஏற்படும் வெயிலில் சிறிய மாற்றம் இருக்கிறது. 1% உயர்வடைகிறது. நள்ளிரவின் பின்னர் 162.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் லவ் ஓ லவ் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலை பிரதீப் பிஜே பாடியிருக்கிறார்.

0: கலை நேரம் 6:10 நேர்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-464-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். தமிழ் அரசியல் தேர்வுகள் தமிழகம் சென்று தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்க நிலையிலே தற்பொழுது அதே குழுவினர் திரு தொல் மாவளன் அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர், 7 பேரை கொண்ட குழுவினர், பிரதி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழர் அரசியல் நிலைமைகள், வடக்கு கிழக்கு மக்களின் தற்போதைய பிரச்சினைகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கலை நேரம் 6:11
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3
2: தித்திக்கும் தமிழ் மட்டு
0: ஒழிக்கும் பாடல் சிவப்பு சூரியன் திரைப்படத்திற்காக மெலிசமணர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மலேசியா வாசுதவன், வாணிஜிராம் ஆகியோர் இணைந்து பாடியது.

ஒடித்த பாடல் மலேசிய வாசுவன் வாணிகிராம் ஆகியோர் இணைந்து பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைக நேரம் 6:16. நிகழ்ச்சியில் அடுத்து முகநூல் வாயிலாக இணைந்திருக்கின்ற நேருடைய பாடல் ஒன்று வானிலை வருகிறது. சுந்தர் ரஜினி மோகனராஜன் முகநூல் வாயிலாக இணைந்திருக்கிறார். அவர் இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாக எனக்கு வெளியே வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு நியாயத்தரசு என்ற திரைப்படத்தில் வந்த வானம் அருகில் ஒரு வானம் தரையில் வந்த மிகம் என்ற பாடலை ஒளிபரப்புவீர்களா, மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். ஒலிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: சிஎம்ஆர் தமிழ் HD 101.3
3: தித்திக்கும் தமிழ் மட்டு.
4: பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது. சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: கலைக நேரம் 6:28 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக உங்கள் விருப்பப்பாடல்களை இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழி வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம், நீங்கள் நலமாக என்று கொள்கை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவனர்கள் புரியட்டும். அவர் எனக்கு அன்பின் முகவரி என்ற படத்திலிருந்து உயிரே உறவே என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவரின் தெரிவில் பாடல் ஒலிக்கிறது. அன்பின் முகவரி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

0: உடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: மலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ரமேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றேன்.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: பாடல் வந்து வெயில் படத்திலிருந்து வெயிலோடு விளையாடுவாங்க பாடல்.
0: வெயிலோடு விளையாடுகிறீர்கள்?
1: ஆமா ஆமா, விளையாடுகிறோம்.
0: நான் வெயிலோடு விளையாடுவதே இல்லை.
1: ஏன்?
0: என் கருத்து ஒன்று பயம்.
1: கருத்து ஒன்று பயமா? ஏற்கனவே அந்த சக்கச்சவே.
0: நன்றி ரமேஷ், ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி நன்றி, வணக்கம்
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கைலாஷ் கேர், ஜெசி, திப்பு, பிரசன்னா ஆகியோர். பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: கலைக நேரம் 7:45 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் அமைந்து உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4166444222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள் வெண்பா?
1: எங்கிருந்து வந்தால் படுத்துறேன். ஒரு பாடல் உன்னை அழைக்கும்.
0: சரி, இதோ உங்கள் தேர்வில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன்.

பார்க்கலாம். கலைஞர் நேரம் 7:48 நேரங்களில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே ஒழிக்கின்ற அடுத்த பாடல் முடிசூடா மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. பாடல் காணிசை சத்யம், பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: அடுத்து முகநூல் வாயிலாக சந்திரசேகரன் அணிந்திருக்கிறார். சிஎம்ஆர் வானொலி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுப்பிரமணியபுரத்திலிருந்து சந்திரசேகரன். இன்று எனது விருப்ப பாடல் மின்னுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து பாசமுள்ள சூரியன் என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன். இந்த பாடலை சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமாகவும் கேட்கின்றேன். நன்றி, வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒலிக்கிறது. சந்திரசேகரன், கேட்டு மகிழுங்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 8 மணி.
0: மனத்தியாள செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: ஈழத்தமிழர் அரசியல் தீர்வுக்காக ஸ்டாலினை தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் தமிழ் தேசிய பேரவை சந்திப்பு நடத்தியிருக்கிறது. ஈழத்தமிழர் அரசியல் உரிமைகள், மனித உரிமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் தீர்வு தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பொன்று சென்னை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயவர்களுடன் சந்தித்து விரிவாக கலந்து ஈடுபட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரவையின் தலைவரான கேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழு ஈழத்தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் தீர்வு மற்றும் வாழ்வுரிமை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விரிவான எழுத்துமூல மனுவை முதலமைச்சரின் கையெழுத்ததாக அமர்வித்திருக்கிறது. சந்திப்பின் போது இந்திய ஈழத்தமிழர் கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற எல்லை தாண்டிய மீன்பிடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணுதல் மற்றும் தமிழ்நாட்டில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் குடியுரிமை உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழுவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்திரை அங்கிரணேசன், ஜனநாயக தமிழர் கட்சித் தலைவர் சட்டத்தரணி கே வி தவராஜ் உள்ளிட்ட பலர் அம்பம் கடத்தினர். இவர்களும் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசும் பங்கெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகோடவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2006 இலங்கை கடற்படைக்கு நிறைவேற்று பிரிவு அதிகாரியாக உரிய தகுதிகளை பூர்த்தி செய்திராத யோசித்த ராஜபக்சாவை இணைத்துக் கொண்டமை மற்றும் அதுவரை காணப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறி ஒன்றிற்காக அரசாங்க பணத்தை செலுத்தி யோசித்த ராஜபக்சாவை அதில் பங்கேற்க செய்தமை ஆகிய நடவடிக்கைகள் மூலம் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழக MLA அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூரில் ஜூன் 20 தேதி நடந்த கூட்டத்தில் முதல்வரை ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக புகார் அளிக்க